ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 30 நாள், ஸ்ரீ பராபவ வருடம், ஆணித்திங்கள் 6 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேர்கள் கேட்கலாம் மங்கள இசை. இடம்பெற்ற ராகம் அம்சத்வாணி.

0: ஹம்சத்வாணி ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்வது அறிவுக்கு விருந்தாக குரள முதம். அதிகாரம் 107, இரவு அச்சம், குரல் எண் 7. குரல்: இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன்மின் என்று. பொருள்: இருப்பதை ஒழிப்பவனிடம் யாரும் பிச்சை கேட்க வேண்டா என்று இறப்பவர் அனைவரிடமும் இறந்து கேட்கிறேன். குரலும் பொருளும் மீண்டும். குரல்: இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன்மின் என்று. இதன் பொருள்: இருப்பதை ஒழிப்பவனிடம் யாரும் பிச்சை கேட்க வேண்டா என்று இறப்பவர் அனைவரிடமும் இறந்து கேட்கிறேன். அறிவுக்கு விருந்தாக குரள் அமுதம் கேட்டீர்கள். நேரில் இந்த நாள் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்து இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் உங்கள் அன்புத்தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. நேரம் 6 மணி.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: இன்றைய மத அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 அருள்சை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் நீலகிரி உயிர்கோள காப்பகமும் அவற்றில் காணப்படும் சோலை காடுகளின் பயன்களும் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் முனைவர் லாம்வேல் அவர்கள். 7 மணிக்கு காலை கதிரதில் நலமுடன் வாழ. சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்கள் வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைக்காணம் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் குறித்து சட்ட ஆலோசனைகள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் பி குணசேகரன் அவர்கள். சொல்லி 7:15 தமிழில் செய்திகள். 7:15 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் அறிவோம் பகிர்வோம். எழுத்துக்கள் பிறக்கும் இடம் குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 பிளே கிரவுண்ட், தொடர்ந்து திரைக்காணம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 8:30 திரைக்காணம். 8:45 யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆய்வு மருத்துவமனையின் யோகா பயிற்றுநர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை 9 மணி முதல் 10 மணி வரை ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:30 குவாக்குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு வரும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இன்றைய தலைப்பு நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர். 12:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பண்பொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியேற்பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு படப்பாடல்கள்.

0: 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் நெஞ்சங்களில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 3:55 PM கிசான் திட்டத்தின் கீழ் நிதி விடுவிப்பு தொடர்பான சிறப்பு ஒளிபரப்பு. மேற்கு வங்காளத்தின் ஹுக்லி மாவட்டம் தாராகேஷ்வரில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் PM கிசான் திட்டத்தின் 23rd தவணை தொகை விடுவிக்கப்படும் நிகழ்வு குறித்த வர்ணனை இடம்பெறும். 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் வீடுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பராமரிப்பு குறித்து ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 சிறப்பு செய்திச் சுடர். உடலின் சீரமைப்பு, மனதின் அமைதி, யோகா தின சிறப்பு பார்வை, கலந்துரையாடல். பங்கேற்போர் டாக்டர் அஜய் தங்கராஜ், டாக்டர் வை தீபா. நேர்முகத்தின் 2nd பகுதி. 8:35 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:30 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை. விவேக் கர்மாகே அவர்களின் பாட்டு இடம்பெறும். நேயர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will be on a visit to Odisha and West Bengal from today. In Odisha, he will join President Draupadi Murmu at Pahadpur village in Mayurbhanj district on the occasion of the President's 68th birthday. The President and Prime Minister will visit Pahadpur village in Mayurbhanj district and offer prayers at sacred groves Santhali Jahera and Ho Jahera Skill Centre and Pahadpur School. Later, they will participate in a program at Rai Rangpur in Mayurbhanj district, marking the completion of 2 years of the Mohan Charan Majhi-led state government. During the program, they will inaugurate and lay foundation stone of various development projects worth over 47,000 crore rupees. During his 2-day visit to West Bengal, Prime Minister Modi will participate in Pashchim Bengal Divas, West Bengal Day, celebrations at Tarakeshwar in Hooghly district today. He is also scheduled to launch, dedicate to the nation and lay the foundation stone of multiple development projects in West Bengal. Mr. Modi will release the 23rd installment of the Pradhan Mantri Kisan Samman Nidhi, PM Kisan. Tomorrow, Prime Minister Modi will participate in the 12th International Yoga Day celebration in Kolkata at around 6:30 a.m. Senior Indian bureaucrat Vivek Agarwal has been selected as the next Vice President of the Financial Action Task Force, FATF, for the 2026-27 term. He will succeed Giles Thompson of the United Kingdom. Mr. Agarwal, currently serving as Secretary in the Ministry of Culture, earlier headed the Indian delegation to the FATF and played a key role in India's engagement with the global anti-money laundering and counter-terror financing watchdog. The decision was taken during the FATF plenary held from 17th to 19th of June. The Ministry of External Affairs has termed Mr. Agarwal's selection a major win for India. In a social media post, the ministry said the appointment reinforces India's commitment to combating terrorism, financing and illicit financial networks. It added that Mr. Agarwal's experience as former head of India's FATF delegation and former director of FIUIND will help advance the FATF's mandate of safeguarding financial integrity. External Affairs Minister Dr. H. Jaishankar has stressed that India must optimize relationships across geographies while pursuing its national interests, strategic autonomy and multipolarity in a turbulent world. Speaking at the India-US Forum 2026 in New Delhi last evening, Dr. Jaishankar spoke about

0: the deepening India-US partnership across domains, even as both nations navigate its issues and complexities. He added that as India rises, its interests will expand and diversify. The National Testing Agency has said that it is fully prepared for a smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET, UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. The Supreme Court has expressed serious concern over what it described as a deep-rooted nexus between banks, asset reconstruction companies and borrowers, questioning the manner in which large loan defaults are being settled. A bench comprising Chief Justice Surya Kant and Justice V. Mohan observed yesterday that public money collected from taxpayers is being lent through banks, but effective efforts are often not made to recover these dues. The court said it was concerned about the misutilization of public money, which should have been spent for the welfare of people. In cricket, the third and final ODI between India and Afghanistan will be played at the M.H. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபொருளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரென்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் இயன்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வறியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடிங்கை போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடைய அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தவசியின் பிச்சை பாத்திரம் சிறுசுதா நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
3: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹே.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆறு மணி 22 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள் செய் பக்தி பாடல்கள். தொடரும் பாடலை பாடுகிறார் ஹேமா ஜான்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.
1: வான் நின்று பெய்யும் மழை, தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனையெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:40. வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்கப்பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
3: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: வானிலை: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13-17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-93% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பிரலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
5: இன்றிரவு 7:30 மணிக்கு தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில்
6: நோய் வருதுன்னு சொன்னாலேங்க அந்த கோழி வந்து குறுகி நிற்கும். நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கிற கோழி வந்து குறுகி நின்று தலையை கீழே போடும். தலையை கீழே போடக்குள்ள நமக்கு தெரியும் ஏன் இந்த கோழி இன்னைக்கு வந்து இப்படி நிற்குதுன்னுக்குள்ள அது வந்து வெள்ளையாக மோஷன் போகும். வெள்ளையும் பச்சையும் கலந்து போகக்குள்ள தீனி எடுக்காது. தீனி எடுக்காதுன்னுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற கோழிக்கு அட்டாக் ஆகும். அட்டாக் ஆகக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், அந்த கோழியை பிடிச்சி தனி ஒரு கூடையில் கமுத்திடும். இந்த கோழிங்களோட வைக்கக்கூடாது. வச்சாக்கா கோழி சீக்குன்றது வந்து ரொம்ப மோசமான சீக்கு. ஒன்று பட டக்கு டக்கு டக்குன்னு அது இறந்துடும். அதனால அந்த ஒரு கோழிக்கு என்ன அந்த மாதிரி வருது.
0: நேரில் இன்றிரவு 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் வீடுகளில் நாட்டு கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து ஜெயலட்சுமி அவருடன் நேர்முகம் கேளுங்கள். இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
8: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
7: இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதி சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1-4-4-1-6 அல்லது 1-0-4 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
9: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
7: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல் கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
10: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே ஜே பிரவீன் நாயர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள் தோட்டக்கலை பயிர்கள் நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம் கே பச்சோவா அபியான் சமச்சீர் உரமிடுதல் விழிப்புணர்வு மண்ணோடு மகிழும் வேளாண்மை பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல் இணையவழி ஒளிபரப்பு மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
7: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கோட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:55.
11: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
11: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரி உயிர்கொள்ள காப்பகமும் அவற்றில் காணப்படும் சோலை காடுகளின் பயன்களும் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் வி. லாமுவேல் அவர்கள்.
2: சோ, இந்த உயிர்கோள காப்பகங்களை பொறுத்தவரை மூன்று முக்கிய நோக்கங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. இதுல முதலாவது நாம் பார்க்கும்போது பல்லுயிர் பெருக்கத்தை வந்து பாதுகாத்து, இரண்டாவது பார்க்கும்போது இயற்கை வளங்களை நிலையான முறையில் வந்து பயன்படுத்துதல், மேலும் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் சில புவியியல் சிறப்பு அமைப்புகள் இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். நீலகிரி பொறுத்த வரைக்கும் அது வெறுமனே ஒரு மேற்கு தொடர்ச்சியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பகுதி அப்படின்றத மட்டும் நாம் வந்து நினைக்க கூடாது. அதற்கும் மேற்பட்டு இங்கு அநேக இயற்கை அமைப்புகளை வந்து இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். குறிப்பா வந்து இங்கு உயரமான மலைகள், பள்ளத்தாக்குகள், புல்வெளிகள், சோலாக்காடுகள், ஆறுகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு தனித்துவமான ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகின்றன. அடுத்ததாக இந்த சோலா காடுகளின் முக்கியத்துவத்தை பொறுத்தவரை இது வந்து நீலகிரியின் மிகப்பெரிய இயற்கை செல்வமாக இருக்கிறது. இந்த சோலா காடுகள், இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பசுமையாக இருக்கும். இந்த காடுகள் எண்ணிலடங்கா நீரை சேமிக்கக்கூடிய ஒன்று. இந்த அரிய உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமாக இவை அமைகின்றன. மேலும் இவை மலையை ஒழுங்குபடுத்துகின்றன. ஒருவேளை சோலா காடுகள் இல்ல அப்படின்னாக்கா இந்த நீலகிரியோட சூழியல் சமநிலை வந்து நிச்சயமா வந்து பாதிக்கப்படும். இந்த நீலகிரியின் சூழியல் சமநிலையை பாதுகாப்பதில் இந்த சோலா காடுகள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக தாவர வளத்தின் முக்கியத்துவத்தை பொறுத்தவரை நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் வந்து காணப்படுகின்றன. இதுல வந்து அரிய வகை மரங்கள், மூலிகை தாவரங்கள், அநேக சிறப்பம்சம் வாய்ந்த தாவரங்கள், இப்படி பல தாவரங்கள் இங்க இருக்கிறத நாம் பார்க்க முடியும். குறிப்பா வந்து முக்கிய மரங்களாக தேக்கு, சந்தனம், ரோஸ்வுட், மூங்கில், வேம்பு மற்றும் நாவல் போன்ற மரங்கள் வந்து இங்க வந்து இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். குறிப்பா வந்து மருத்துவ மூலிகைகள் கூட அதிக அளவில் வந்து இங்க இருக்கிறது. சோ, இவை வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படும் பல மூலிகை தாவரங்கள் வந்து இங்க வந்து வளர்வது நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த நீலகிரி உயிர்கோளத்தை பொறுத்தவரை இது பல்லுயிர் பெருக்கத்தின் பொக்கிஷமாக இருக்கிறது. நீலகிரி உலகின் முக்கிய பல்லுயிர் வள மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இங்கு காணப்படும் உயிரினங்கள் பல உலகின் வேறு எந்த இடத்திலும் காணப்படுதா, அதாவது குறிப்பா சொல்லணும்னா இது நீலகிரியில மட்டுமே பார்க்க முடியும். நீங்க வேற எங்கேயும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதாவது இதனை வந்து ஆங்கிலத்துல எண்டமிக் ஸ்பீசியஸ் சொல்றாங்க. அடுத்ததாக இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் யானைகளின் முக்கிய வாழ்விடமாக திகழ்கிறத வந்து பார்க்க முடியும். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய யானை கூட்டங்கள் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது அவை நீலகிரியில வந்து இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். இந்த யானைகள் வந்து இந்த சூழியல் மண்டலத்தை வந்து சமநிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவேளை யானைகள் இல்லை அப்படின்னாக்கா விதைகள் பரவுவதில் வந்து நமக்கு வந்து சிக்கல் ஏற்படும். சோ, அநேக காடுகள் அழிக்கப்படும். இவை வந்து விதை பரவுவதில், தாவரங்கள் வளர்வதில், மரங்கள் வளர்வதில் இந்த யானைகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு வனம் வந்து வளரணும்னா யானை வந்து அங்க இருக்கணும். சோ, இவை காட்டோட வளர்ச்சி கூட முக்கிய பங்கு வகிக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். மேலும் நான் முன்னமே சொன்ன மாதிரி இவை சூழியல் மண்டலத்தை வந்து சமநிலைப்படுத்துகிறது. அடுத்ததாக புலிகள் பாதுகாப்பு. இந்த புலிகளை பொறுத்தவரை பெங்கால் டைகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பெங்கால் டைகர் வந்து புலிகள் வந்து உணவு சங்கிலியின் உச்ச நிலையில் இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இவை புலிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் வந்து ஒரே ஒரு காடு, ஒரே ஒரு ஆரோக்கியமான காடு எதுனாக்கா இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். சோ, இங்கு புலிகள் வந்து அதிகமாக வந்து பாதுகாக்கப்படுகின்றன. இந்த பாதுகாப்பதின் விளைவாக தற்போது அநேக புலிகள் வந்து பெருக்கமடைந்திருப்பதை வந்து நாம் வந்து கண்கூடாக நாம் வந்து காண்கிறோம். அடுத்ததாக அரிய வகை உயிரினமான நீலகிரி தார், நீலகிரியில் மட்டுமே இருக்கக்கூடிய விலங்கு வந்து இந்த நீலகிரி தார். இது தமிழ்நாட்டின் தேசிய விலங்காக கூட இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். இதோட எண்ணிக்கை கூட ரொம்ப வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ, இதை கூட நாம் பாதுகாக்க நாம் பல நடவடிக்கைகளை வந்து நாம் வந்து மேற்கொள்ள வேண்டும்.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரி உயிர்கொள்ள காப்பகமும் அவற்றில் காணப்படும் சோலை காடுகளின் பயன்களும் இது குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் வி. லாமுவேல் அவர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள்.
6: டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எதனால வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அது எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கார்போஹைட்ரேட்டாக மாறிடும். அது அதுக்கப்புறம் குளுக்கோஸ் மொலிக்யூலாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த குளுக்கோஸ் மொலிக்யூல் ரத்தத்தில் சுற்றி இருக்கும். இதனாலே பேங்க்ரியாஸ்னு சொல்கிற ஓர்கன் இன்சுலின் பதார்த்தத்தை உற்பத்தி செய்திடும். இதை தான் நம்ம செல்ஸ் குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற கீ. அதனாலே குளுக்கோஸ் செல்லுக்கு எனர்ஜிக்காக யூஸ் பண்ண முடியும். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் நம்ம தாசி, கொழுப்பு, கல்லீரல் செல்ஸுக்கு இன்சுலினோட ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதனாலே குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாயிடும். ஸோ செல்ஸுக்கு இன்சுலினோட ரெஸ்பாண்ட் பண்ண முடியாததுனாலே, குளுக்கோஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கனாலே தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது. இன்னொன்று, இன்சுலின் உடம்புக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியாத கண்டிஷன்ஸ் தான். இது வருதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னு கேட்டுச்சுன்னா, உடலில் அதிகப்படியான எடை, உடல் உழப்பின்மை, ஜெனட்டிக் இல்லைன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி, அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இந்த சுகர் இருக்குன்னா குழந்தைகளுக்கு சுகர் வருதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வயது, 35 வயதுக்கு மேலே டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்னொன்று கண்டிஷன்ஸ் லைக் PMOS அப்படின்னா போலிமெட்டபோலிக் ஓவரியன் சிண்ட்ரம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் இப்படி எல்லாம் இருக்கிறவருக்கும் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. யூஸ்வலி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் காட்டுற சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் போலியூரியா. டயபெட்டிஸ் இருக்கிறவரை பார்த்துச்சுன்னா அவருக்கு ரொம்ப அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கும், ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அது எதுனாலேனா, குளுக்கோஸ் உடம்பில் ரொம்ப அதிகமாகும் போது யூரினில் வந்து அது வெளியே போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலி இந்த பேஷண்ட்ஸுக்கு ஹை குளுக்கோஸ் இருக்கிறவருக்கு யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அது குளுக்கோஸ் பாசிட்டிவாக தான் காட்டுறது. இன்னொன்று போலிடிப்சியா, தாகம் அதிகமாக இருக்கும். நிறைய வாட்டி யூரின் போயிட்டே இருக்கிறதுனாலே உடம்பு சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடும். அதனாலே அவருக்கு தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் போலிஃபேஜியா, அப்படின்னா அவருக்கு நிறைய ஃபுட்டு சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். செல்ஸின் தேவையான குளுக்கோஸ் சேரவே இல்லை, எல்லாமே வந்து ரத்தத்தில் சுற்றி இருக்கு. அதனாலே செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டார்வேஷன் போகிறேன். இதனால ஈஸியாக அவங்க டயர்ட் கூட ஆகிடும், அவரோட அப்பட்டைட் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று மெதுவான காய் ஆறுதல், அவங்களுக்கு வூண்ட் ஹீலிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்துக்கலாம், ஏன்னா பிளட் வெசல்ஸுக்குள்ள ரத்தத்தோட ஃப்ளோ ரொம்ப கம்மி ஆகிடும். அதனாலே வூண்ட் காயதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடும். அதோட சேர்த்து ஈஸியாக பாக்டீரியல் க்ரோத் கூட வந்துடும். இன்னொன்று பார்வை மங்கள், கண்ணில் ஞரம்பு பாதிப்பு வரும்போது இல்லைன்னா கண்ணில் செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது இருக்கும் போதும் பார்வை மங்கள் ஆகிடும். ஸோ அவங்களோட வாழ்க்கை இந்த டயபெட்டிஸும் தமிழ் சம்பந்தமே இல்லை. யூஸ்வலி அந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க உடம்பில் பேங்க்ரியாஸ்னு சொல்லி ஒரு ஆர்கன் இருக்குது. ஸோ இந்த ஆர்கன்ஸில் பீட்டா செல்ஸ்னு சொல்கிற செல்ஸ் இருக்குது. அதுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இல்லைன்னா அந்த செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு உடம்பில் இன்சுலின் இல்லாமல் தான் இருந்திருக்கு. அவருக்கு லைஃப் லாங் இன்சுலின் எடுத்துகிட்டே இருக்கணும். இதுக்கு கம்ப்ளீட் க்யூர் இல்லை.
1: நலமுடன் வாழ.
5: நிகழ்ச்சியில் இதுவரை சர்க்கரை நோய் குறித்த பல்வேறு தகவல்களை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள் வழங்க கேட்டோம்.
7: தொடர்பு திரைக்கான பாடல் கேட்கலாம். பவித்ரா திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கும் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: ஒரு சூழலை பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் மத்திய மாநில அமைச்சகங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த சட்டங்களின் நோக்கமாகும். இப்படி சட்டங்கள் ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்கள் எங்கெல்லாம் பயணிக்கின்றார்களோ அந்த பயண காலங்களிலே புகை வண்டி ஆகட்டும், பேருந்து ஆகட்டும், அதாவது ரயில் பஸ் போன்ற பல்வேறு வாகனங்களிலே அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அவருடைய பயணத்திற்கு தக்கவாறு தாழ்தள மேடைகளை அமைத்து, அதாவது லோயர் பெர்த் என்று சொல்லக்கூடிய குறைந்த அளவில், அதாவது திறன் குறைந்திருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த பொது போக்குவரத்து வசதிகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளவும், அதேபோன்று இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய இடம் விட்டு இடம் பெயர்வதற்காக உள்ள பல்வேறு வகையான உபகரணங்களை மத்திய மாநில அரசாங்கங்கள் இலவசமாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே பார்த்தீர்களானால் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஊன்றுகோல், அந்த ஊன்றுகோல் மூலமாக அவர்கள் தங்களுடைய தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு எளிதிலே இலகுவாக செல்வதற்கு உதவிகரமாக அந்த உபகரணம் செயல்படும். அதேபோன்று சில மாற்றுத்திறனாளிகளால் இடம்பெயர்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு செல்வதற்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிற 3 சக்கர நாற்காலியோடு கூடிய ஒரு வாகனத்தை அவர்களுக்காக ஏற்படுத்தி தருவது, தற்போது அதிலே இன்னும் நிறைய மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் மற்றும் விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிப்புகளையும் கொண்டு அவர்களுக்கு தானியங்கி மூலமாக இயக்கக்கூடிய அமர்ந்த நிலையிலேயே இயக்கக்கூடிய ஒரு வாகனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுபோன்று நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை எல்லாம் ஏற்படுத்தி தருவதற்கு காரணம் அந்த மாற்றுத்திறனாளிகள் கட்டாயமாக தங்களுடைய வாழ்வில் எதிர்நோக்குகிற அன்றாட பிரச்சனைகளை எந்தவிதமான தடை இல்லாத சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கும் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி போன்றவைகளை எந்தவித தடையில்லாமல் பெறுவதற்கும் அவர்களுக்கு இதுபோன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்காக உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளும் இதனை அங்கீகரித்து அதன் அடிப்படையிலே இந்தியாவிலே மத்திய மாநில அரசாங்கங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றன. இதன் காரணமாக பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகுந்த பயனுள்ள உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் ஆகியவைகள் மிக குறைந்த விலையிலும் மானிய விலையிலும் சிலருக்கு இலவசமாகவும் கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உடல் ஊனமற்றவர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த சட்ட முன்வடிவின் மூலமாக மாதாமாதம் உதவித்தொகை தருவதற்கும் அவர்களுக்கு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் மாற்றுத்திறன்

0: நாளிகளுக்காக பிரத்யேகமாக பள்ளிகளை அமைத்து அவர்களுக்கு கல்வி ஏற்படுத்தி தருவதற்கும், இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் இந்த சமுதாயத்திலே சம வாய்ப்புள்ள ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறது.
1: சட்டமறிவோம்.
2: இதுவரை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கிய பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நிறைவு பெற்றது காலைக்கதிர்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்ச் பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதேவேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை

0: கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்புச் சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ரூபாய் 15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு 3,000 ரூபாய் வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது.

உள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25 நேயர்கள் கேட்கலாம். குட் மார்னிங் நீலகிரீஸ். புத்துணர்ச்சி தரக்கூடிய பல தகவல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம். அதோட பல முக்கியமான நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பிளேக்ரவுண்ட் அறிவோம் பகிர்வோம் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து குட் மார்னிங் நிகழ்ச்சியில் வந்து காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வருது. ஃபஸ்ட்டு பாடலை கேட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நிறைய தகவல்களை கேட்கலாம். ஸ்டேட்யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: காந்தி டாக்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் அந்த அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
3: அமாரி மா பெஹனோ கா கௌரவ உன்கா யோக்தான் உன்கா சாமர்த்ய ஆ தேஷ் அனுபவ கர் ரஹா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

வெல்கம் பேக் அன்புள்ளங்களை. 7:32 ஆச்சு, இணைந்திருக்கிறோம் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில். ஸோ எப்போவுமே நான் வந்து என்னுடைய ஷோஸில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பாசிட்டிவான தாட்டோட எப்போவுமே உங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது மிகவும் ஒரு நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் நான் ஒரு காணொலியில் ஒரு விஷயம் பார்த்தேங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையிறோம் இல்லைங்களா, ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடையிறதும் அப்படின்றது அதை விட மிக இன்னும் ஒரு சாதனைக்குரிய விஷயம்தான். ஆனால் அந்த முயற்சி செய்யும்போது நாம் என்னவாக இருந்தோம் அப்படின்ட்டு இல்லைங்களா, அதுதான் வந்து மிக மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த விஷயத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. விழுந்தாலும் வந்து பரவாயில்ல, எழுந்து திரும்பி ஓடுறது அப்படின்றது தான் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்களே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. இரவின் நிழல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில்.

0: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
1: வெல்கம் பேக் அன்புள்ளங்களை. 7:38 ஆயாச்சு, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குட் மார்னிங் நீலகிரிஸ். அருமையான பாடல்கள் கேட்டோம், அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தாட்டும் வந்து நான் கேட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டெட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து இணையத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது வந்து July 4 மற்றும் 5 வந்து நடைபெற இருக்கு. தேர்வர்களாகிய நீங்கள் வந்து ஒருவேளை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வந்து அதில் நீங்கள் உள்ளிட்டு அதனுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வெளியெடுத்துக்கலாம். ஒருவேளை இதில் சிரமம் இருந்தது அப்படின்னா, June 22 முதல் 30 வரை வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய சிறப்பு முகாம்கள் வந்து நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை டெட் தேர்வு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக படிச்சுட்டும் இருப்பீங்க இல்லையா. ஸோ ஹால் டிக்கெட்டும் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுட்டு உங்களுடைய தொடர் முயற்சியில் வெற்றியும் பெற வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. அன்பறிவு திரைப்படத்திற்காக பாடல்

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

2026 பிஃபா உலகக்கோப்பை. அமெரிக்காவின் கன்சாஸ் சிட்டியில் நடந்த உலகக்கோப்பை கால்பந்து ஜே பிரிவு லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவை சந்தித்தது. இதில் மெஸ்ஸி ஹாட்ரிக் கோல் அடித்து அர்ஜென்டினா அணி 3-0 என வெற்றி பெற்றது. அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டி மெஸ்ஸியின் 200th சர்வதேச போட்டியானது. இதுவரை 120 கோல் அடித்துள்ளார். இந்த மைல்கல்லை எட்டிய முதல் அர்ஜென்டினா வீரரானார் மெஸ்ஸி. சர்வதேச அரங்கில் 3rd வீரரானார் மெஸ்ஸி. ஏற்கனவே போர்ச்சுகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 229 போட்டிகள், குவைத்தின் ஃபதர் அல் முதாவா 202 இந்த இலக்கை எட்டினார். உலகக்கோப்பை அரங்கில் ஹாட்ரிக் சாதனை படைத்த 4th அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி. ஏற்கனவே கெல்லார்மே ஸ்டாஃபிலா, கேப்ரியல் பேட்டிஸ்டா, கொஞ்சாலோ ஹிக்வைன் இச்சாதனை படைத்திருந்தனர். அர்ஜென்டினாவுக்காக 11th ஹாட்ரிக் கோல் அடித்தார் மெஸ்ஸி. ஒட்டுமொத்தமாக 61 ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளார். அல்ஜீரியாவுக்கு எதிராக 3 கோல் அடித்த அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர்கள் வரிசையில் முதல் இடத்தை ஜெர்மனியின் மிர்ஸ்லாவ் கிளவுஸ் உடன் பகிர்ந்து கொண்டார். இருவரும் தலா 16 கோல் அடித்துள்ளனர். அடுத்த இடத்தில் பிரேசிலின் ரொனால்டோ 15 கோலுடன் உள்ளார். இப்பட்டியலில் டாப் 5 வீரர்கள். ஜெர்மனி அணியை சேர்ந்த கிளவுஸ் 24 போட்டிகளில் 16 கோல்கள். அர்ஜென்டினா அணியின் மெஸ்ஸி 27 போட்டியில் 16 கோல்கள். பிரேசில் அணியின் ரொனால்டோ 19 போட்டிகளில் 15 கோல்கள். ஜெர்மனியின் முல்லர் 13 போட்டியில் 14 கோல்கள். பிரான்ஸ் அணியின் எம்பாப்பே 15 போட்டிகளில் 14 கோல்கள் அடித்துள்ளார். 5 உலக கோப்பை சீசனில் குறைந்தபட்சம் 1 கோல் அடித்த 2nd வீரரானார் மெஸ்ஸி. 6th முறையாக உலக கோப்பையில் விளையாடும் மெஸ்ஸி 2006 1, 2014 4, 2018 1, 2022 7, 2026 3 கோல் அடித்துள்ளார். 2010 ஒரு கோல் கூட அடிக்கவில்லை. ஏற்கனவே போர்ச்சுகலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இச்சாதனை படைத்திருந்தார். இவர் 5 சீசனில் 8 கோல், 2006 2010 2014 2022 தலா 1 கோலும், 2018 4 கோலும் அடித்துள்ளார். உலக கோப்பை வரலாற்றில் 6th முறையாக 2006 2010 2014 2018 2022 2026 பங்கேற்ற முதல் வீரரானார் மெஸ்ஸி. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடந்த கே பிரிவு லீக் போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் காங்கோ அணிகள் மோதின. போர்ச்சுகல் அணியின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகக்கோப்பை அரங்கில் தொடர்ந்து 6th முறையாக பங்கேற்ற 2nd வீரரானார். முதல் பாதி 1-1 என சமநிலையில் இருந்தது. 2nd பாதியின் 55th நிமிடத்தில் போர்ச்சுகலின் ஜோவா கொன்சாலோ அடித்த கோல் ஆஃப் சைட் என மறுக்கப்பட்டது. கடைசி நிமிடம் வரை போராடிய இரு அணியினரால் கூடுதல் கோல் அடிக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் போட்டி 1-1 என டிரா ஆனது. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. இது உலகக்கோப்பை வரலாற்றில் காங்கோ அணிக்கு கிடைத்த முதல் புள்ளி. உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்ற கோல்கீப்பர் அல்லாத 2nd அதிக வயதுடைய வீரரானார் போர்ச்சுகலின் ரொனால்டோ, 41 வயது. முதலிடத்தில் கேமரூன் அணியின் ரோஜர் மில்லா, 42 வயது.

0: இனி ஃபிஃபா உலகக்கோப்பையின் புள்ளிப்பட்டியல் தெரிந்து கொள்வோம். குரூப் ஏவில் மெக்சிகோ 6 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், சவுத் கொரியா 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், செசியா 1 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், சவுத் ஆப்பிரிக்கா 1 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் பியில் கனடா 4 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், சுவிட்சர்லாந்து அணி 4 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், போஸ்னியா 1 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், கத்தார் 1 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் சியில் ஸ்காட்லாந்து 3 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், மொராக்கோ 1 புள்ளியுடன் இரண்டாவது இடத்திலும், பிரேசில் 1 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், ஹைத்தி 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் டியில் யுஎஸ்ஏ அணி 3 புள்ளிகளுடன் முதலாவது இடத்திலும், ஆஸ்திரேலியா 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், துருக்கி 0 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், பாராகுவே 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் இ பிரிவில் ஜெர்மனி 3 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், ஐவரி கோஸ்ட் 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், ஈக்வேடார் 0 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், குராக்கோ 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் உள்ளது. குரூப் எஃப் பிரிவில் ஸ்வீடன் 3 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், ஜப்பான் 1 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், நெதர்லாந்து 1 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், துனிசியா 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் ஜியில் நியூசிலாந்து அணி 1 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், ஈரான் 1 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், பெல்ஜியம் 1 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், எகிப்த் 1 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் ஹெச் பிரிவில் உருகுவே 1 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், சவுதி அரேபியா 1 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், ஸ்பெயின் 1 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், கேபோ வெர்டி 1 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் ஐ பிரிவில் நார்வே 3 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், பிரான்ஸ் 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், செனகல் 0 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், ஈராக் 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் ஜே பிரிவில் அர்ஜென்டினா 3 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், ஆஸ்திரியா 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், ஜோர்டன் 0 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், அல்ஜீரியா 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. கொலம்பியா 3 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், டிஆர் கோங்கோ 1 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், போர்ச்சுகல் 1 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், உஸ்பெகிஸ்தான் 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது. குரூப் எல் பிரிவில் இங்கிலாந்து அணி 3 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், கானா 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், பனாமா 0 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும், குரோஷியா 0 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் உள்ளது.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

0: கேடாவர் திரைப்படத்திற்காக ரஞ்சன் ராஜோட இசையமைப்பில் பிரதீப் குமார் சைந்தவை இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:58. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ். பல அருமையான தகவல்களை வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டில் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் செய்தியை வலியுறுத்தக்கூடிய வகையில் மாவட்ட தலைநகரங்களில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் ஒழிப்பு ஓட்டம் 2026 ஜூன் மாதம் 26 காலை 7:30 வந்து துவங்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தில் 14 அதுக்கு மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசு அதிகாரிகள், NCC, NSS மற்றும் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க மருத்துவ ரீதியாக நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்களா, அதே மாதிரி உங்களுடைய சுய விருப்பத்தின்படி தான் நீங்கள் பங்கேற்கிறீங்களா அப்படின்றதையும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீலகிரியை பொறுத்தவரையில் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்கா அருகில் அமைந்துள்ள HADP திறந்த வெளி விளையாட்டரங்கத்தில் தொடங்கி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பான மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட பாதையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்திருக்காங்க. பங்கேற்பாளர்களின் அனைவருக்கும் டிஷர்ட் மற்றும் ரிஃப்ரெஷ்மெண்ட்டும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 26/6/2026 அன்று காலை 7:30 பங்கேற்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆதார் நகலையும் வந்து எடுத்துகிட்டு வந்து குறிப்பிட்ட இடத்திற்கு நீங்கள் அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமுள்ளவர்கள் வந்து இந்த நியூஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக வருது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. அறிவோம் பகிர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்துக்கள் பறக்கும் இடம் குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
2: எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை. ஆ, உ, கா, பா ஆகிய எழுத்துக்களை ஒலித்துப் பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. உ என்னும் எழுத்து ஒலிக்கும் போது உதடுகள் குவிக்கின்றன. நாக்கின் முதற்பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. பா என்னும் எழுத்துக்கள் உதடுகள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. பிறப்பு உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றது. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்கள் ஆ ஆகிய 2 வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல் வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் உதடுகளை குவிப்பதால் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் 18 அவையாவன இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இயு, இரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு. இக்கு, இங்கு ஆகிய 2 மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச் இஞ்ச் ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட் இன் ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இத் இந்த் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இப் இம் ஆகிய இரு மெய்களும் மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஈ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இள் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இவ் இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இட் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்து வாய் திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. எழுத்தும் அதன் வகைகளும். தமிழ் இலக்கண நூல்களில் எழுத்து என்ற சொல் மொழியில் வழங்கும் ஒலிகளை குறிக்கவும் அவ்வொலிகளுக்குரிய வரி வடிவத்தை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வகையில் ஆ என்ற எழுத்து ஒலி வடிவம் வரி வடிவம் இரண்டையும் குறித்து நிற்கின்றது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒலிவடிவம் வரி வடிவம் இரண்டும் உண்டு. ஒலிவடிவம் என்பது எழுத்தை உச்சரிக்கும் போது எழும் ஒலியையும், வரி வடிவம் என்பது ஒரு எழுத்தின் எழுதப்படும் வடிவத்தையும் குறிக்கும். தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என இரண்டாக வகைப்படுத்துவர். முதலெழுத்து என்பது தமிழ் மொழியில் வழங்கும் அடிப்படையான ஒலிகளையும் அவற்றின் வரி வடிவங்களையும் குறிக்கும். அவ்வகையில் உயிர் என்பது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, முதலெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்து என்பது மொழிக்கு அடிப்படையான ஒலிகளை குறிக்காது. இரண்டு ஒலிகளை குறிக்கும் உயிர்மெய் எழுத்துக்களையும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நீண்டோ குறுகியோ ஒலிக்கும் எழுத்துக்களையும் குறிக்கும்.
3: தமிழ் எழுத்துக்களின் பிறப்பு. உமை உமையொரு பாகனால் அருளப்பட்ட தெய்வீக தமிழை உடல் சக்கரங்கள் எவ்வாறு தமிழ் அச்சரங்களாக உற்பத்தி செய்கின்றன? தமிழ் எழுத்துக்களின் பிறப்பியலை விரிவாக தொல்காப்பியத்தில் நமக்கு விவரிக்கின்றன. சித்தர்களின் மூச்சு பயிற்சியில் குறிப்பிடும் 6 ஆதாரங்களினால் எழுகின்ற ஒளி அதிர்வுகளே தமிழ் எழுத்துக்கள். உந்தி முதலா முந்துவழி தோன்றி தலையினும் மிரற்றினும் நெஞ்சிலும் நிலை பள்ளும் இதழும் நாவும் மூகும் அன்னமும் உளப்பட என்முறை நிலையான் ஒரு புற்று அறிய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் கலைப்பிறப்பின் ஆக்கம் வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியான எழுத்துக்கள். தொல்காப்பியர் பிறப்பியலின் முதல் நுட்பாவில் எழுத்துக்களின் பொது பிறப்பு முறையை விளக்குகிறார். கொப்புள் அடியா தோன்றி மேலே எழுகின்ற ஊதானான் என்னும் காற்று தலையிலும் கழுத்திலும் நெஞ்சிலும் தங்குகிறது. பின்னர் தலை கழுத்து நெஞ்சு என்னும் அம்மூன்றுடன் பல் இதழ் நாக்கு மூக்கு அன்னம் உட்பட இடங்களிலும் ஒரு உறுப்போடு ஒரு உறுப்பு பொருந்தி அமைய ஒலிகள் உருவாகின்றன. இவ்வாறு காற்று எழுந்து வெவ்வேறு உறுப்புகளின் வெவ்வேறு முயற்சிகளால் எழுத்துக்கள் பிறப்பதால் அவ்வெழுத்துக்கள் வெவ்வேறாக தோன்றுகின்றன.
1: நேயர்கள், இதுவரை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

கேப்டன் திரைப்படத்திற்காக டிஇமானோட இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் குழுவினர் பாடிய அற்புதமான பாடலை கேட்டோம். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் பல அற்புதமான தகவல்களை கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வருது, என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்திற்காக பாடல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வலம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சி தான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்போ இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னால தான் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோர்வாக செய்யும்போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7:30 சாப்பிட்ணும். மதிய உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட்ணும். நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 சாப்பிட்ணும். நைட்டு தூங்க போகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தூங்க போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் ஒரு நைட் ஷிஃப்ட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில் எடுத்துகிட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஷயம். நம்ம எப்ப அந்த உணவு சீரான அளவுல நல்ல ஒரு சமச்சீரான உணவா எடுத்துக்கிட்டோம்னாலே உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகால. கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து பிரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். ஸோ அப்ப உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோட இருக்கும். உங்களுக்கு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைமில் நீங்கள் யோகா பண்ணுறதுங்கிறது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில் தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். ஒரு யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும்போது நிறைய ஆக்சிஜன் உள்ளார போகும் இல்லைங்களா. ஸோ நம்ம சாதாரணமாக இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால் இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால் அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னா தூக்கமின்மை இப்போ அதிகமாக வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமாக இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த படுத்தணும் அப்படிங்கனா யோகாசனத்தில் மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்ணை மூடி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும். ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது இனிஷியலாக ஒரு 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கண்ணை மூடி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம், எப்படி வெளியில் விடுறோன்னு பண்ணுறோம்ல, அதே தான் மெடிடேஷனில். கண்ணை மூடி நீங்கள் பொறுமையாக அதை கவனிக்கணும். நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு வெளிச்சம் ஸ்லோவா நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில வரும், அதை கவனிக்கலாம். அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும் போது சில்லுன்னு காத்து உள்ளார போகுது, வெளியில விடும் போது சூடான காத்து வெளியில வருது. ஸோ அதையும் கவனிக்கலாம். ஸோ இதன் மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவுல மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்ப மனசு கண்ட்ரோலுக்கு வந்துருதோ நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம்

0: நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால தடையில்லாமல் செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யோகா பயிற்சியில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போகிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டிடணும். ஸோ எப்போ நீங்கள் அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, பக்கத்தில் சத்தத்தை கவனிக்கிறது, ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினாக நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தால் அது படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகளில் நிறைய மாற்றம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். ஸோ யோக பயிற்சிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்போ இந்த வருஷம்னு பார்த்தீங்கனாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்லேருந்து ஒரு வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதில் கிடைக்கிது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், கிரியா பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண் சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடம்பில் உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்போ உடம்பில் உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்லா இயல்பாக இயங்கக்கூட தன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலாக விடிய காலம்பரை பண்ண விதம் வெறும் வயிற்றுல பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை யோகா பயிற்றுனர்கிட்ட போயோ நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது? நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, மீந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்போ சாப்பிட்ற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அதுவும் கழிவாக மாறுறதுக்கான தன்மை இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போது நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிட்ணுங்கிறதும் முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடாக இருக்கணும். இந்த கால் வயிறு காலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காகவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேலாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோகா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த யோகா பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலேருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன் 5 வயசுக்கு மேலே சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். ஸோ அப்போ அந்த வயசுலேருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது, ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனால் யோகா பயிற்சியில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்லோவாக காலை தூக்குங்க, ஸ்லோவாக கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. ஸோ இதுதானே வேணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்போ வயசானவங்களும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோகா பயிற்சியில் சிம்பிளாக உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால் எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ யோகா பண்ணனா நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா பண்ணிக்கலாம். அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா அதே பிராணாயம் பயிற்சி, அதே மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸை வந்து ப்ரீத்திங் பேட்டர்னோட பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை இலவசமாக கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி இதில் வந்து தமிழ்நாட்டிலையும் வச்சுருக்காங்க, இலவச இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால மக்கள் வந்து இதை அனைத்து ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது. ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா, ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முத்திரன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த முத்திரைகள் என்னென்னா நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்ணுறது, ஒரு ரெண்டு விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல ஓடுற அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லையும் கால் பாதத்துலேயும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு ரெண்டு விரல்களை நம்ம ஒன்னா சேர்க்கிறோமோ அந்த விரல்கள்லேருந்து போற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த அஞ்சு விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம உடம்ப கம்பேர் பண்றாங்க. இப்ப நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது, ஆகாயங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம், சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல அதை குறிக்கிறது, உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோடு நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையை சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்றா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில் உக்காந்தனாலே நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் வந்து சீராக நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் சின்முதிரையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஸோ எப்போ சின்முதிரையில் உட்காந்திங்கனாலோ உங்களுக்கு மனசை சாந்தமாக ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சின்முதிரை. ரெண்டாவது, உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஸோ உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட அந்த முத்திரையை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த முத்ராசனோல கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும். அதாவது அது எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முத்ராவோட கான்செப்டே. ஸோ இன்னொன்று வந்து பந்தாசுன்னு சொன்னேன். அந்த பந்தாசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்போ பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாஸ் இருக்கு யோகாவில், மூளை பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்கு, ஜலந்தர பந்தான்னு இருக்குது. ஸோ இந்த பந்தாவை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூளை பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்பை சுத்தி, நம்ம ஆசன வாயு பெண்ணுறுப்பை சுத்தி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம். உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வைத்த உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்தர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலையை ஸ்லைட்டாக முன்னாடி குனியணும். அப்போ அந்த தைராய்ட் பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி இந்த யோகா பயிற்சியினால நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியலில் வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமாக நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லா நலமாக வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: கரை தொடும் வானம் அழகு, அதைவிட நம் மனதை தொடும் புன்னகை மிகவும் அழகு. நேர்களே, உங்களின் புன்னகையை பரிசாக பெற்றுக்கொண்டு நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: 3 காலேஜ்லயும்
4: கவலைப்படாத,
3: ஃபீஸ் பாரு.
5: எப்படி இருக்கப்பா?
3: என்னாச்சு?
4: ஃபீஸோட டென்ஷன்.
5: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? RBI சொல்கிறது,
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
1: நேரில் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ஸோ ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பல அற்புதமான பாடல்கள் உங்கள் மனதை கொள்ளையடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு, பூக்கள் விடும் தூது திரைப்படத்திற்காக முதல் பாடல் வருது. கேஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடியது, டி ராஜேந்தர் அவர்களுடைய இசையமைப்பில். ஸ்டேட்யூன், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு, இது ரெட்ரோ ராகங்கள்.

0: 9:10 நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்
3: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. பல் வரிசையும் அப்படி தான். ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய் அமைப்பு பாருங்கள், அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து நம்பத்தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு துளையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று. ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனம் சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள் வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல. அவங்களால யோசித்தாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஒன்பது 9:15 ஆச்சு. நேர்களினை கேட்கலாம். உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்தரிக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 42, தக்காளி நாட்டு ரகம் 38, ஆப்பிள் ரகம் 45 ரூபாய், அவரை 80 ரூபாய், புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 28, பாகற்காய் 52, கொத்தவரை 40, பூசணிக்காய் 18, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 55, சின்ன வெங்காயம் 54, பெரிய வெங்காயம் 33, பொரியல் தட்டை 35, முருங்கைக்காய் 105, தேங்காய் 45, மாங்காய் 25, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 35, மரவள்ளிக்கிழங்கு 38, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 முதல் 45 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 45, பீட்ரூட் 40, நூல்கோல் 40 ரூபாய், டர்னப் 35, முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35, பட்டாணி 140, வெள்ளை பூண்டு 160 முதல் 190 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இஞ்சி 140, கறி பீன்ஸ் 70, புஷ் பீன்ஸ் 80, டபுள் பீன்ஸ் 90, ஊட்டி அவரை 120, கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40, பிரக்கோலி 100 ரூபாய், கருவேற்பிலை 35, கொத்தமல்லி 70, புதினா 50. கீரை வகைகள் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுகுட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை இவற்றின் விலை 60 ரூபாய். வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30, எலுமிச்சம்பழம் 100, கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45, மாதுளம் பழம் 210 ரூபாய், திராட்சை 100 முதல் 200, மாம்பழம் 100 முதல் 150, வாழைப்பழ வகைகள் பூவன் 50, ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 60 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 80, கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 80 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விளைநிலவரம் கேட்டீர்கள்.

9:18 ஆயாச்சு. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வாகன ஓட்டிகளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம 4 சக்கர வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் மறக்காம அணியுங்க. அதே மாதிரி 2 சக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட்டை கட்டாயம் வந்து அணியிறத ஒரு நல்ல விஷயமாக நம்ம வச்சுக்கலாம். அதே போல் மழை அடிக்கிறதுனால முடிந்த அளவு ஒரு மிதமான வேகத்தில் அல்லது மழை அடிக்கிறது அப்படின்னா குறிப்பாக 2 சக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை வந்து முடிஞ்சளவு நிறுத்திட்டு அல்லது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து டைமுக்கு முன்னாடியே வேலைக்கோ அல்லது மற்ற எந்த இடங்களுக்கோ கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி போகிறது அப்படின்றது நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் வருது. இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு. இது ரெட்ரோ ராகங்கள்.

குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.

கோபுரவாசலே திரைப்படத்திற்காக இளையராஜா அவருடைய சமீபத்தில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:30. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது. இளையராஜாவின் செமிட்டில் ஊட்டி FM 101.8.

நேர்களை நினைவூட்டுகிறோம். இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நாம பேச இருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அப்படின்றது யார் அப்படின்றதுதான் தலைப்பு. தலைப்பு மீண்டும், நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அப்படின்ற இந்த தலைப்புல இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

இணையத்தில் நேரம் 10:11 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்ட அந்த பாடல் பொண்டாட்டி தேவை திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் அருள்மொழி இவங்களோட வாய்ஸ்ல இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
1: ஆறறிவு கொண்ட மனிதர்கள் நெகிழி பொருட்களை பயன்படுத்திவிட்டு வீதிகளிலும் வனங்களிலும் வீசி எறிவதால் பாதிக்கப்படுவது ஐந்தறிவு கொண்ட விலங்குகளும் பறவைகளும் தான். நெகிழி பொருட்களை பயன்படுத்திய பின் முறையாக தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படையுங்கள். நம் சிறு அலட்சியம் ஒரு உயிருக்கு ஊறு விளைவிக்கும். சிந்திப்போம்.

ரெட்ரோ ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலையத்தில் நேரம் 10:16. கேட்ட அந்த பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட இனிமையான வாய்ஸ்ல சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.

0: சூப்பரான பாடல் கேட்டம் எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களின் குழுவினர் இணைந்து பாடியது இளையராஜாவின் இசையில். உங்கள் ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மனவளக்கலை என்பது எளிமைப்படுத்தப்பட்ட யோக பயிற்சியாகும். இதன் முக்கிய நோக்கம் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி பெற வேண்டும் என்பதே. எளிய உடற்பயிற்சிகள், குண்டலினி தியான முறைகள், அகத்தாய்வு பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் கொண்டதே மனவளக்கலை. உலகளாவிய மனமாற்றம் உணர்வாக வர வேண்டுமானால் இளம் வயதிலேயே பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் அறநெறிகள், உயர்ந்த பண்பாடுகள் போன்றவற்றை கல்வியாகவும் பயிற்சி முறைகளாகவும் கொடுக்க வேண்டும். இந்த பண்பாட்டு கல்வியை உலக மக்கள் அனைவரும் பெற்று வாழ்க்கையில் மேம்பட்டு அமைதியாகவும் நிறைவாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: இனிமையான பாடலை கேட்டோம். ரெட்ரோ ராகங்களில் கேட்ட அந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இவர்களின் குரலில். நேர்கள் இதுவரை கேட்டது ரெட்ரோ ராகங்கள். நிலையத்தில் நேரம் 10:30.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகிழித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: நிவின் ஜோஸ்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: செகண்ட் சி.

0: எந்த ஸ்கூல்?
1: ரெக்ஸ்.
0: உங்களோட சின்ன சின்ன ஆசைகள்ல என்ன?
1: சாப்பிடணும், எழுதணும், படிக்கணும்.
0: ஓகே, சாப்பிடுறதுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
1: பிரியாணி.
0: என்ன பிரியாணி?
1: சிக்கன்.
0: யார் செஞ்சு கொடுக்கணும்?
1: எங்க அம்மா.
0: அம்மா செஞ்சா ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே, அம்மா என்ன சூப்பரா செய்வாங்க?
1: பிரியாணி.
0: சிக்கன் பிரியாணியா? ஓகே. எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க?
1: நிறைய.
0: நிறைய சாப்பிடுவீங்களா? சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் கொடுப்பாங்க?
1: வெங்காய தயிர்.
0: வெங்காய தயிர் நல்லா இருக்குமா சாப்பிட?
1: நல்லா இருக்கும்.
0: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தம்பி, நானு.
0: அப்பா கூட வெளியெல்லாம் போவீங்களா நீங்க?
1: ஆமா மேம்.
0: எங்க கூட்டிட்டு போவாங்க டாடி உங்களை?
1: பொம்மை வாங்க, ஷாப்பிங் பண்ண.
0: ஷாப்பிங் போனா என்ன வாங்குவீங்க நீங்க?
1: பிஸ்கட், சிப்ஸ்.
0: அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா மேம்.
0: தம்பி என்ன பண்றாங்க?
1: தம்பி இப்ப ஸ்கூல்ல இருப்பான்.
0: ஸ்கூல்ல இருக்காங்களா? தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
1: தம்பி வந்து கேஜி.
0: கேஜி படிக்கிறாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். சரி, நீங்க டிவில பாப்பீங்களா நிறைய?
1: ஆமா மேம்.
0: என்ன பாப்பீங்க டிவில?
1: ஜிகன் சார்க்கோ, லிட்டில் சிங்கம், மோட்டு பட்லு.
0: இதெல்லாம் நிறைய பாப்பீங்களா? ஓகே, படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கா வீட்டுல?
1: இருக்கு.
0: உங்களுக்கு பாட்டுலாம் பாட தெரியுமா?
1: தெரியும் மேம்.
0: என்ன பாட்டு பாடுவீங்க? சினிமா பாட்டுல பாடுவீங்களா?
1: ஆமா.
0: இங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
1: ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச வாழிக்க கொஞ்சுகமே, அடி ரஞ்சிதமே ரஞ்சிகமே, உன மணக்க வாழிக்க கொஞ்சுகமே, அது ரஞ்சிதமே ரஞ்சிதமே, உன மனச வாழிக்க கொஞ்சமே, ஒத்தரி ஒத்தரி ஒத்தரி வச்சா சொஞ்சுகமே சொஞ்சுகமே.

0: சொஞ்சுகமே சொஞ்சுகமே.
1: ஓகே ஓகே, சூப்பரா பாடுனீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: சினிமால போய் பாத்து.
1: சினிமால பார்த்த உடனே கத்துக்கிட்டீங்களா? யார் நடிச்சிருக்கா இந்த படத்துல?
0: விஜய்.
1: விஜய் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப? ஆமா சொல்லணும்.
0: ஆமா.
1: என்ன பிடிக்கும் விஜய் கிட்ட உங்களது?
0: விஜயோட வண்டி, அப்புறம் விஜயோட ஸ்விம்மிங் பூல்.
1: அதெல்லாம் பிடிக்குமா? சினிமால அதெல்லாம் வருமா? பாத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. காமெடி எல்லாம் பாப்பீங்களா?
0: பாப்பேன்.
1: யாரோட காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: ராஜ் ஜோக்.
1: அப்படியா, சரி ஓகே. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா?
0: இருக்கு.
1: என்ன இருக்கு உங்க வீட்டுல?
0: ஜாக்கி.
1: ஜாக்கி நாய்க்குட்டியா?
0: இல்ல மேம், நாயி.
1: நாயா?
0: ஜிம்மி. ஜிம்மி நாய்.
1: ஜிம்மியா? ஓகே ஓகே. அது கூட நீங்க விளையாடுவீங்களா?
0: விளையாடுவேன்.
1: எப்படி அதை பாத்துப்பீங்க நீங்க வீட்டுல?
0: பொம்மை எல்லாம் குடுத்து விளாண்டு, சாப்பாடு குடுத்து, தண்ணி குடுத்து,
1: இதெல்லாம் குடுத்து பாத்துப்பீங்களா?
0: ஆமா மேம்.
1: இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சொன்னீங்களே, நீங்க பெருசானா என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸா? எதனால போலீஸ் பிடிக்கும் உங்களுக்கு?
0: போலீஸ் சண்டை போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, கார்ல ஃபாஸ்டா போவாங்க.
1: அதனால உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையா? சினிமாலதான் நிறைய போலீஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்பீடா. அப்புறம் அப்புறம் கலெக்டர் ஆகணுமா? போலீஸ் ஆகணுமா கலெக்டர் ஆகணுமா?
0: போலீஸ்.
1: போலீஸ் தான் பிடிச்சிருக்கா? ஏன்னா போலீஸ் வந்து நல்லா ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போவாங்களா?
0: ஆமா மேம்.
1: அதனாலயா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
0: பர்பிள்.
1: எதனால பர்பிள் கலர் பிடிக்கும்?
0: பர்பிள்ல கிரேப்ஸ் இருக்கு.
1: அப்ப உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிக்குமா?
0: ஆமா.
1: டெய்லி கிரேப்ஸ் சாப்பிடுவீங்களா?
0: ஆமா.
1: யார் வாங்கி கொடுப்பான்?
0: அப்பா.
1: அப்பா வாங்கி கொடுப்பாங்களா? வேற என்னெல்லாம் டாடி வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு?
0: டாடி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க.
1: நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்களா?
0: ஆமா.
1: ஓகே. நீங்க தம்பி கூட சண்டை போடுவீங்களா வீட்ல?
0: இல்ல.
1: ஏன் போட மாட்டீங்க?
0: அவன் நல்லவன்.
1: தம்பி நல்லவனா? குட்டா பாத்துப்பீங்களா நீங்க? சரி, தம்பி உங்ககிட்ட சண்டை போடுவாங்களா?
0: தம்பியும் ஒரு பாப்பாவும்.
1: தம்பியும் பாப்பாவுமா? ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்களா?
0: இல்ல, சண்டை போட மாட்டாங்க.
1: ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவாங்களா? ஓகே. இப்ப நீயும் தம்பியும் ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கீங்க வீட்டுல, சரியா?
0: ஓகே.
1: உங்களுக்கு அந்த பொம்மை எடுத்துட்டு போய் தனியா வச்சு விளையாடணும்னு ஆசை, ஓகேவா? அப்ப தம்பி வந்து குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவ நீ? ஒரே ஒரு பொம்மை தான் உனக்கும் வேணும், தம்பிக்கும் வேணும் விளையாடுறதுக்கு.
0: அதே மாதிரி நான் ஒன்னு வாங்கி
1: இப்ப வேற இன்னொரு தடவை அப்பாட்ட சொல்லி வாங்கிப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேணும், தம்பி கிட்ட குடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க, தம்பி உங்களுக்கு குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
0: நான் ஏதாச்சும் குடுத்தா அவனும் எனக்கு குடுப்பான்.
1: நீங்க தம்பிக்கு வேற குடுத்து அந்த பொம்மையை நைஸா வாங்கிருவீங்களா? ஐ கட் கட் சூப்பர். மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி குடுப்பீங்களா வீட்டுல?
0: பண்ணுவேன், நிறைய ஹெல்ப்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: தக்காளி வேணும்னா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன், பால் வேணும்னா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன்.
1: எங்க இருந்து எடுத்து குடுப்பீங்க இதெல்லாம்?
0: ஃப்ரிட்ஜ்ல
1: இருந்து எடுத்து குடுப்பீங்களா? ஓகே ஓகே. வேற என்ன வர்க் பண்ணுவீங்க மம்மிக்கு?
0: மம்மிக்கு பென் எடுத்து குடுக்கணும், இயர்போன் எடுத்து குடுக்கணும், செல் எடுத்து குடுக்கணும், அதெல்லாம்.
1: மம்மி என்னெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாமே எடுத்து கொடுத்து மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: ஆமா.
1: ஓகே குட்டி, ஓகே குட்டி, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என் பேரு தனிகர்ணா, நான் வந்து கூடலூர்ல இருந்து பேசுறேன்.
3: ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: எந்த ஸ்கூல்?
2: நான் வந்து ஆண்டனி ஸ்கூல் படிக்கிறேன்.
3: ஓகேம்மா, ஓகே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: வீட்டுல அம்மா, அப்பா, தங்கச்சி, அவன் நான் தான் இருக்கேன்.
3: அப்படிங்களா? ஓகே, தங்கச்சி என்ன பண்றாங்க?
2: தங்கச்சி வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா.
3: உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்க?
2: பிளேயிங் தான் எனக்கு பிடிச்ச விஷயம்.
3: என்ன கேம் பிடிக்கும் உங்களுக்கு விளையாடுறதுல?
2: விளையாடுறதுல ஃபுட்பால் பிடிக்கும். ஃபுட்பாலு அப்புறம் வந்து கிரிக்கெட் பிடிக்கும். அது ரெண்டு தான் எனக்கு பிடிக்கும்.
3: ரெண்டு கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட விளையாடுவீங்களா?
2: ஆமா ஆண்டி.
3: எங்க லீவ் டேஸ்ல விளையாடுவீங்களா இல்ல ஸ்கூல்லயும் விளையாடுவீங்களா?
2: ஸ்கூல்லயும் விளையாடுவோம், லீவ்லயும் விளையாடுவோம்.
3: அப்படியா? சரி, எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுவீங்க?
2: 16 பேர் கிரிக்கெட் விளையாடுவோம்.
3: ஓகே, உங்களுக்கு பேட்டிங் பிடிக்குமா பவுலிங் பிடிக்குமா?
2: பவுலிங் பிடிக்கும், பேட்டிங்கும் பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும்.
3: நீங்க எது சூப்பரா பண்ணுவீங்க?
2: பவுலிங் தான்.
3: ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும்ல. சோ நீங்க பேட்டிங் பவுலிங் அப்படின்னாக்கா பவுலிங் தானா?
2: ஆமா ஆண்டி.
3: இப்ப 6 பால் உங்களுக்கு ஒருத்தவங்க போடுறாங்க, ஓகேவா? எத்தனை பால் நீங்க மிஸ் பண்ணாம அடிப்பீங்க?
2: 3 பால் அதுல மிஸ் பண்ணாம அடிப்போம். 3 பால்
3: அப்படி மிஸ் பண்ணிருவீங்களா? எதனால மிஸ் பண்றீங்க?
2: அது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஃபுல் ஸ்பீட்ல போட்டாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் மாறிடும். அந்த பயத்திலேயே அடிக்க முடியாது.
3: பயத்திலேயே அடிக்க முடியாம போயிடுதா?
2: ஆமா ஆண்டி.
3: ஓகே, ஃபுட்பால்?
2: ஃபுட்பால்ல இது கோல் போஸ்ட் கிட்ட இது பால் எனக்கு கிடைச்சதுன்னா கோல் போடுவேன், இல்லாட்டி பால் பாஸ்
3: பண்ணி விட்டுருவீங்க மத்தவங்களுக்கு. ஓகே, நீங்க ஃபுட்பால் விளையாண்டு எவ்வளவு கோல் போட்டிருக்கீங்க?
2: ஃபுட்பால் விளையாண்டு 18 கோல் போட்டிருக்கேன்.
3: சூப்பர். எங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போதா ஸ்கூல்ல விளையாடும் போதா?
2: ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது.
3: ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட கேம்ஸ் பீரியட்ல விளையாடும் போதா? ஓகே, அப்ப உங்களுக்கு கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: ஆமா ஆண்டி.
3: வீட்டுல மம்மி டாடிக்கு எல்லாம் நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா நீங்க?
2: நல்லா ஹெல்ப் பண்ணுவேன்.
3: என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல?
2: அம்மாக்கு வீடு கூட்டுவேன், பாத்திரம் கழுவுவேன், துணி தவச்சோம்னா இது தண்ணி எல்லாம் புடிச்சு எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளவுதான்.
3: நிறைய வேலையெல்லாம் செய்யறீங்க, யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி? உங்களுக்கு
2: அம்மாவும் அப்பா வந்து சொல்லி தருவாங்க.
3: அதனால மம்மி டாடி சொல்றத கேட்டுட்டு அவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்களா?
2: ஆமா ஆண்டி.
3: யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
2: ரெண்டு பேருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: ரெண்டு பேருமே ஈக்குவல் தானா?
2: ஆமா ஆண்டி.
3: ஓகே, யார் உங்களை திட்டுவா?
2: ரெண்டு பேருமே திட்டுவாங்க, அவ ரெண்டு பேருமே கொஞ்சவாங்க.
3: ரெண்டு பேருமே திட்டி ரெண்டு பேருமே கொஞ்சவாங்க.
2: ஆமா ஆண்டி.
3: டாடி எந்த விஷயத்துக்காக உங்களை திட்டுவாங்க?
2: டாடி வந்து பாப்பா கூட சண்டை போடுறவங்க திட்டுவாங்க. அம்மாவும் பாப்பா கூட சண்டை போடுறவங்க திட்டுவாங்க.
3: பாப்பா கூட சண்டை போட்டா மட்டும் தான் திட்டுவாங்க, இல்லன்னா திட்ட மாட்டாங்க.
2: இல்லன்னா ஏதாச்சும் வேலை கரெக்டா செய்யலன்னு திட்டுவாங்க.
3: வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க நீங்க?
2: சண்டை போடுவீங்க நீங்க தங்கச்சி கூட ஏதாச்சும் போன்ல எடுத்தா அவளும் கேப்பா. அது ஒத்து கொடுத்து போனும், அதுதான் சண்டை போடுவோம்.
3: எல்லா டைமும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது தானே, நமக்கும் அது தேவையான போடும்பொழுது அந்த டைம்ல விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல?
2: ஆமா ஆண்டி.
3: அப்பதான் சொல்லுவாங்க கொடு கொடு தங்கச்சி. ஓகே ஓகே, என்ன மாதிரியான பூ கொடுக்க சொல்லுவாங்க? தங்கச்சி என்ன கேப்பா உங்ககிட்ட?
2: ஏதாச்சும் விளையாடுற பொருள் கேட்டானா அவளும் கேப்பா. எது எடுக்கணும் அதெல்லாம் அவ கேப்பா.
3: அண்ணா கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் தங்கச்சிக்கு வேணும்.
2: ஆமா ஆண்டி.
3: ஓகே ஓகே, நீங்க நிறைய டைம் விட்டு கொடுத்துருவீங்களா?
2: விட்டு கொடுப்பேன் ஆண்டி, நிறைய டைம் நான் தான் விட்டு கொடுப்பேன்.
3: எந்த விஷயத்துல விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க நீங்க?
2: ஏதாச்சும் டாய்ஸ் ரொம்ப முக்கியமான உடையிற மாதிரி டாய்ஸ் இருந்துச்சுன்னா விட்டு இது நானே அவளுக்கு தர மாட்டேன்.
3: கொடுத்தா அவ கீழே போட்டு உடைச்சிடுவான்ல?
2: ரொம்ப காஸ்ட்லியான டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்.
3: ஓகே, டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா அடிக்கடி நீங்க?
2: போவேன் ஆண்டி, அடிக்கடி போவேன், மார்க்கெட் அந்த மாதிரி போவேன், பார்க்குக்கு எல்லாம் போவேன்.
3: ஓகே, பார்க்ல என்னெல்லாம் விளையாடுவீங்க நீங்க போனா?
2: பார்க்ல ஊஞ்சல் விளையாடுவேன், ஸ்லைடர் விளையாடுவேன், டீசா விளையாடுவேன், அவ்வளவுதான்
3: இருக்கீங்க.
2: ஓடி பிடிச்சி
3: விளையாடுவேன். பார்க்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா உங்களுக்கு விளையாடுறதுக்கு?
2: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆன்ட்டி.
3: எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் மிங்கிள் ஆயிடுவீங்களா நீங்க?
2: ஆமா மின்டி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க.
3: ஓகே ஓகேமா, சூப்பர். ஓகே சரி, டாடி கூட அவுட்டிங்னா பார்க் போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நீங்க ஷாப்பிங் எல்லாம் போறீங்கன்னு டாடி கூட, என்ன மாதிரியான திங்ஸ் வாங்குவீங்க நீங்க?
2: நான் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் அதிகமா வாங்குவேன் மின்டி. விளையாடுறது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதிகமா வாங்குவேன்.
3: எதனால அது மட்டும் அதிகமா வாங்குறீங்க?
2: ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும்ல, படிக்கிறதுக்கு அதான் வாங்குவேன்.
3: ஓகே, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன வாங்குவீங்க?
2: ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வீல் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன்.
3: ஓகே ஓகே சரி. மம்மி என்ன சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு?
2: மம்மி பிரியாணி தான் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க.
3: என்ன பிரியாணி செய்வாங்க?
2: மட்டன் பிரியாணி.
3: வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்களா?
2: வீக்லி ஒன்ஸ், சண்டே சண்டே செஞ்சு தருவாங்க.
3: அப்ப எவ்ரி சண்டே உங்க வீட்டுல மட்டன் பிரியாணி தான்?
2: ஆமா மீன்.
3: மாத்தி செய்ய மாட்டாங்களா?
2: மாத்தி செய்வாங்க, அந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி செய்வாங்க.
3: ஓகே, உங்களுக்கு எல்லாம்
2: எனக்கு நல்லா போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: மம்மி எது செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஓகேமா ஓகே சரி. சினிமால பாப்பீங்களா?
2: சினிமா பாப்பேன்.
3: லாஸ்ட் என்ன படம் பாத்தீங்க நீங்க?
2: கடைசியா டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்க.
3: எப்படி இருக்கு அந்த படம்?
2: அந்த படம் நல்லாதான் இருக்கு.
3: என்ன பிடிச்சது அந்த படத்துல உங்களுக்கு?
2: அந்த படத்துல ஒரு பையன் காமெடி பண்ணுவாருதான் பிடிக்கும்.
3: குட்டி பையனுடைய காமெடியா? அழகா டான்ஸ் எல்லாம் ஆடுவானே, அந்த மாதிரி நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா?
2: அதெல்லாம் இல்லைங்க, விளையாடுறது மட்டும்தான்.
3: டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டீங்க, ஜாலியா பாப்பீங்களா?
2: பாட்டு
3: எல்லாம் பாடுவீங்களா நீங்க?
2: பாட்டு பாட மாட்டேங்க, அவ்வளவுதான். பாட்டு பாட மாட்டேன்,
3: எல்லாம் பாக்குறதோட சரி. ஓகே ஓகே. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா?
2: எங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இல்லைங்க.
3: உங்களுக்கு பிடிக்குமா பெட் அனிமல்ஸ்?
2: பிடிக்கும் நிறைய, ரொம்ப பிடிக்கும்.
3: என்ன பிடிக்கும் பெட் அனிமல்ஸ்ல?
2: டாக் பிடிக்கும், மீன் பிடிக்கும், அவ்வளவுதான் பிடிக்கும்.
3: ஓகே, என்ன ரீசன்காக டாக் பிடிக்கும் சொல்றீங்க?
2: டாக் வந்து கியூட்டா இருக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும்,
3: அதனால வளர்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா.
3: ஓகேமா ஓகேமா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: நிவந்திகா பேசுறேன்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூல்?
2: ஆண்டனி ஸ்கூல்.
1: ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னனால உங்ககிட்ட நான் ஒரு ரைம்ஸ் கேட்க போறேன். ரைம்ஸ் எல்லாம் நல்லா பாடுவீங்களா நீங்க?
2: பாடுவேன்.
1: ரைம்ஸ் பாடுங்க பாக்கலாம்.
2: என்ன
1: ரொம்ப பிடிக்கும்?
2: சைக்கிள்
1: ஓட்டுவீங்களா? டெய்லி
2: ஓட்டுவீங்களா?
1: என்ன கலர் சைக்கிள் வச்சிருக்கீங்க? உங்க சைக்கிள்ல எவ்வளவு வீல் இருக்கு? ரெண்டு வீலா, மூணு வீலா?
2: நாலு வீல்.
1: நாலு வீல் இருக்கா? எப்படி நாலு வீல் சொல்லுங்க?
2: கீழே
1: விழுகாம இருக்க ரெண்டு வீல் சைட்ல சப்போர்ட்டுக்கா? தைரியமா ஓட்டுவீங்களா சைக்கிள்
2: எல்லாம்?
1: நீங்க சைக்கிள் ஓட்டும் பொழுது யார் உங்க கூட இருப்பா?
2: அம்மாவும் அண்ணனும் இருப்பாங்க.
1: ரெண்டு பேருமே இருப்பாங்களா? ஓகே. ஸ்பீடா ஓட்டுவீங்களா ஸ்லோவா ஓட்டுவீங்களா? அப்படியா? ஓகே. உங்களுக்கு சாப்பிடறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும்.
1: எதனால பிரியாணி பிடிக்கும் உங்களுக்கு?
2: தினம் சாப்பிட்டு பிடிக்கும்.
1: டெய்லி மம்மி பிரியாணி செஞ்சு தராங்களா உங்களுக்கு?
2: தருவாங்க.
1: அப்ப ரொம்ப பிடிக்குமா? ஓகே. பிரியாணி தவிர வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும்.
1: ஐயோடா, அப்ப டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன்ல என்ன சாப்பிடுவீங்க?
2: தோசை.
1: தோசை பிடிக்குமா? எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க?
2: குட்டி குட்டி தோசை.
1: குட்டி குட்டியா எவ்வளவு சாப்பிடுவீங்க? பத்து குட்டி தோசை. யாரு சுட்டு தருவா உங்களுக்கு?
2: அம்மா சுட்டு தருவாங்க.
1: உங்களுக்கு தோசை சுட தெரியுமா?
2: தெரியாது.
1: தெரியாதா? சரி, தோசை சுடுறதுக்கு என்னெல்லாம் போடுவாங்கன்னு தெரியுமா? ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு, தோசை அம்மா தோசைன்னு. அந்த பாட்டு தெரியுமா?
2: தெரியும்.
1: இது அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
2: தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசிமா உளுந்தமா கலந்து சுத்த தோசை, அப்பாவுக்கு நாலு, அம்மாவுக்கு மூணு, அண்ணனுக்கு ரெண்டு, பாப்பாவுக்கு ஒன்னு, தின்ன தின்ன ஆசை, கேட்டு கேட்டு பூசை.
1: சூப்பர் சூப்பர். கேட்ட உடனே சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப நீங்க பாட்டு பாடும் பொழுது அரிசிமாவும் உளுந்தமாவும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அப்ப தோசைக்கு என்ன போடுவாங்க?
2: அரிசிமாவும் உளுந்தமாவும்.
1: இப்பட்ட தோசை அழகா ஒயிட் கலரா வந்துருமா? அப்ப நீங்க ஒரு தோசை தான் சாப்பிடுவீங்களா? திருப்பி தோசை கேட்டா பூசா தானே உங்களுக்கு? அப்போ நீங்க தானே இப்ப பாட்டு பாடி சொன்னீங்க, திருப்பி கேட்டா பூஜைன்னு சொல்லிட்டு. அது பாட்டு இல்ல, நம்ம எங்க கேட்டா செஞ்சு கொடுத்துருவாங்க தானே? ஓகே ஓகே. தோசைக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்கும் உங்களுக்கு?
2: தேங்காய் சட்னி.
1: தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. நீங்களும் அண்ணாவும் வீட்டுல சண்டை போடுவீங்களா? எதுக்கெல்லாம் அண்ணாட்ட நீங்க சண்டை போடுவீங்க?
2: அண்ணன் ஏதாவது கேட்டா தரமாட்டான்னு சண்டை போட்டுக்கோங்க.
1: நீங்க கேட்டா அண்ணா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? நீங்க அண்ணாக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா உங்க திங்ஸ் எல்லாம்? நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்க அண்ணாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அண்ணாக்கு வேண்டியது நீங்க தான் கொடுக்கணும், சரியா? அப்ப அண்ணா என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லையே, நம்ம கேட்டவனே தங்கச்சி கொடுத்துட்டாங்க, சோ நெக்ஸ்ட் டைம் தங்கச்சி கேட்டா நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் உங்களுக்கு ஷேர் பண்ண தொடங்கிடுவாங்க. கரெக்டா?
2: கரெக்ட்.
1: இனிமே நீங்க அண்ணாக்கு எல்லாமே ஷேர் பண்ணணும். ஓகே
2: ஓகே நன்றி.
1: ஓகேமா, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
2: வயலட்.
1: எதனால வயலட் கலர் பிடிக்கும்?
2: அது பிடிக்க
1: சும்மா பிடிக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகேமா. சரி, வயலட் கலர்ல நீங்க ஏதாச்சும் திங்ஸ் வச்சிருக்கீங்களா?
2: பேக் இருக்கு.
1: பேக் வச்சிருக்கீங்களா? ஸ்கூல் பேக்கா?
2: நன்றி.
1: ஓகே ஓகேமா. சரி சரி. ஓகே, நீங்க மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி குடிப்பீங்களா?
2: ஆமா நன்றி.
1: பூச்செடி வளர்க்க பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
1: பூச்செடி வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க?
2: மண்ணு, தண்ணி, சன்லைட்.
1: ஓகே, இது மூணு பூச்செடி
3: பூச்செடி அழகா வளர்ந்துருமா?
2: ஆமாங்க ஆண்டி.
3: ஓகே ஓகேமா, நீங்க என்ன பூச்செடி வச்சிருக்கீங்க?
2: ஜாதி முல்லை.
3: ஜாதி முல்லையா?
2: ஆமாங்க ஆண்டி.
3: ஓகே ஓகே, என்ன கலர்ல இருக்கும் அது?
2: ஒயிட்.
3: ஓகேமா ஓகே. நீங்க டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா?
2: ஆமாங்க ஆண்டி.
3: இதுல போவீங்க, பைக்ல போவீங்களா கார்ல போவீங்களா?
2: பைக்.
3: பைக்ல போக பிடிக்குமா கார்ல போக பிடிக்குமா?
2: பைக்ல தான் போக பிடிக்கும்.
3: எதனால பைக்ல போக பிடிக்கும் உங்களுக்கு?
2: வெளியில பாத்துட்டே போவேன்.
3: கார்ல உட்காந்தாலும் பாத்துட்டு போலாம் தானே?
2: ஆனா வாந்தி வர மாதிரி இருக்கு.
3: கார்ல போனா வாந்தி வர மாதிரி இருக்கா உங்களுக்கு? பைக்ல போனா வராதா? ஓகே. இப்ப டாடி கூட நீங்க ஒரு ஷாப்பிங் போனா என்னெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க வீட்டுக்கு?
2: பொம்மை, பென்சில், கிரையான்ஸ், அதெல்லாம்.
3: ஓகே, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவீங்களா? சரி. நீங்க பொம்மை கேக்குறீங்க, உங்க டாடி கொடுக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க?
2: வாங்கி தருவாரு.
3: ஒருவேளை வாங்கி கொடுக்கல, நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது வாங்கிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: சரி பரவாயில்லன்னு சொல்லுங்க.
3: அடம் பிடிக்க மாட்டீங்களா?
2: ஆமா.
3: பரவாயில்லையே, குட் கால் குட் கால். யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு?
2: அம்மா.
3: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? குட் ஹாபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா?
2: ஆமா ஆண்டி.
3: எதெல்லாம் குட் ஹாபிட்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு?
2: குறும்ப பண்ணக்கூடாது.
3: ஓகே.
2: அண்ணனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்.
3: ஓகே.
2: அம்மா எல்லாம் கஷ்டப்படக்கூடாது.
3: அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது. அப்ப டாடியே தொந்தர பண்ணலாமா?
2: இல்ல,
3: கொஞ்ச நாச்சும் குறும்பு பண்ணும்ல வீட்டுல. நீங்க குறும்பெல்லாம் பண்ண மாட்டீங்களா?
2: குறும்பு பண்ணுவேன். கொஞ்சமா.
3: என்ன குறும்பு பண்ணுவீங்க? கொஞ்சமா.
2: அண்ணன் கூட சண்டை கட்டுவேன்.
3: அதுக்கு பேர் குறும்பு கிடையாது, அண்ணா கூட சண்டை போடுறது. குறும்பு தனம் வேற. என்ன பண்ணுவீங்க?
2: பென்சில் எல்லாம் தொலைச்சு.
3: ஓகே, நிறைய பென்சில் எல்லாம் மிஸ் பண்ணிருவீங்களா எடுத்துட்டு போனா? எதனால மிஸ் பண்றீங்க நீங்க?
2: எழுதி முடிச்சு எல்லாரும் கேட்பாங்க பென்சில் இல்லன்னு.
3: அதனால நீங்க குடுத்துட்டு வந்துருவீங்களா?
2: என்ன பாவன் குடுப்பாப்பா தொலைச்சிருவாங்க.
3: அவங்க தொலைச்சிருவாங்க பாவன் நீங்க
2: குடுத்தீங்கன்னா?
3: அப்ப வீட்டுக்கு வந்தா மம்மி டாடி திட்ட மாட்டாங்களா?
2: திட்டி.
3: அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க?
2: சாரி சொல்லுவேன்.
3: சாரி சொல்லிருவீங்களா? நெக்ஸ்ட் டைம் தொலைக்க மாட்டேன் மம்மி சொல்லிருவீங்களா? நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணா நீங்க பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேவா?
2: ஓகே.
3: அப்ப நெக்ஸ்ட் டைம் அவங்க குடுத்துருவாங்க, மறந்து எங்க போட்டுட்டு போயிடுவாங்கல்ல? ஓகே ஓகேமா, செம்ம கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூமா.
2: தேங்க்யூ.
3: ஓகே டியா, பாய் பாய்.
2: பாய் பாய்.
0: நேயர்களே, இது வரைக்கும் குவா குவா வார்த்தைகள் நிகழ்ச்சியில குழந்தைங்க ரொம்ப அருமையா பேசினாங்க. பேசின குழந்தைங்க எல்லாமே அவங்க மனசுல உள்ள கருத்துக்களை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம வெளிப்படையா ரொம்பவே அருமையா பேசினாங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்மேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன் வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:02. இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறோம். இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அவர் யார் அப்படின்றதுதான் இன்றைய தலைப்பு. எல்லாருடைய லைஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கீ கேரக்டர்ஸ், அதாவது மிக முக்கியமான ஒருத்தருங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒன்று, நம்மளுடைய லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணவங்க, அல்லது ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்தவங்க, அல்லது நமக்கு அறிவை புகட்டினவங்க அப்படின்னு கூட நமக்கு சொல்லலாம் இல்லைங்களா. ஏன்னா ஒரே ஒரு ஒரு அருமையான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் ஒரே மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த சூழ்நிலையும் மாறாது, அந்த பிரச்சனையும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கக்கூடிய விதத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறவங்க இருக்கலாம். இன்னும் ரொம்ப ரிலேட்டபிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு காலத்தெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தது, நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் தங்களுடைய வேலைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான வேலையாக இருக்கும், அவங்களுடைய லைஃப்பில் ஒரு வேலை பெறுவதற்கு ஒரு சிலர் வந்து ரொம்பவுமே ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சில இடங்களை நம்ம டிசர்வ் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு சில பிளேசஸை, ஆனாலுமே வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்மளை கை தூக்கி விட்டவங்க, அல்லது நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து சென்றவங்க அப்படின்னு நிறைய பேரை வந்து நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட கூட நம்மளை அதிகமாக கைட் பண்ணவங்க நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து மென்டர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசான் மாதிரி எல்லாம் இருப்பாங்க, குரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான நபர்கள் இருப்பாங்க. சிலருக்கு அவங்களுடைய பிரதர்ஸாக இருக்கும், சிலருக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவாக இருப்பாங்க, சிலருக்கு அவங்களுடைய பணிபுரியும் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சீனியர்ஸ் கூட இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நபர்கள் இருந்திருக்காங்க. ஒரு சில சீனியர்ஸ் வந்து அவங்க பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்க படக்கூடாதுன்னு நினச்சி நம்ம கூட கைட் பண்ணவங்க வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள் சொல்லிட்டு போகலாங்க, நிறைய பேர். நிச்சயமாக எப்போ நம்ம யோசித்து பார்த்தாலுமே அவங்க வந்து நம்ம லைஃப்பில் வந்து அவங்களுடைய பங்கு வந்து மிக பெரிதாக இருக்கும். ஈவன் சிலருக்கு வந்து, அதாவது ரொம்பவுமே இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்கள பற்றி நினைக்காத நாள் இல்லாத அளவு கூட நபர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அப்படின்றது யார் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344901018, 9342901018, 8300109118 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போல் வாட்ஸ்அப் வழியாக 8300109118 அப்படின்ற இந்த எனக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வருது. உடன் பிறப்பு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது. இளையராஜா மிஸ் அமிட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியம் உண்டான் மூலங்களை

0: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மனவளக்கலை என்பது எளிமைப்படுத்தப்பட்ட யோக பயிற்சியாகும். இதன் முக்கிய நோக்கம் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி பெற வேண்டும் என்பதே. எளிய உடற்பயிற்சிகள், குண்டலினி தியான முறைகள், அகத்தாய்வு பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் கொண்டதே மனவளக்கலை. உலகளாவிய மனமாற்றம் உணர்வாக வரவேண்டுமானால் இளம் வயதிலேயே பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை என அறநெறிகள், உயர்ந்த பண்பாடுகள் போன்றவற்றை கல்வியாகவும் பயிற்சி முறைகளாகவும் கொடுக்க வேண்டும். இந்த பண்பாட்டு கல்வியை உலக மக்கள் அனைவரும் பெற்று வாழ்க்கையில் மேம்பட்டு அமைதியாகவும் நிறைவாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 11:10 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு பேசுறோம். முதல் நேயர் இணைப்புல வருக, வணக்கம். வணக்கம.
3: வணக்கம்.
2: நலமாக இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: முதல்
2: நேரா வந்திருக்கீங்க. தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
3: தலைப்பு பத்தீங்கன்னா உறவுகள் வந்து மெயினா நம்ப முடியாதுங்க. ஏன்னா நம்பக்கூடிய ஆளுகள் வந்து நண்பர்கள் தான். அப்படி சொல்லிட்டே போனா நிறைய நண்பர்களை சொல்லலாம்.
2: சரிங்க.
3: ஆனா இப்ப ஒரு கட்டா ஒரு வருஷம் ஜூலை வந்து ஒரு வருஷம் எங்க ஃபேமிலிக்கு ஒரு சிறப்பான ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு.
2: சரி.
3: அந்த நண்பர் பத்தி நான் அதிகமா வீட்டுல பேச மாட்டேன். ஆனா எங்க வீட்டுல இருக்காரு என் பையனுங்க வந்து டெய்லி என் பையன் சென்னையில படிச்சதுக்காக போன்ல பேசுவான். என் வீட்டுல எங்க வீட்டுக்காரு சொல்லுவாரு, ஏதோ ஒரு அவருக்கு புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க.
2: சரிங்க.
3: இல்ல அவரு கூட அந்த நண்பர் கூட சொல்லுவாங்க, ஏதாவது செஞ்சா நன்றிங்க சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் நான் ஒரு நன்றி கூட சொன்னதில்ல.
2: ஏன்னா
3: எனக்கு அது நன்றி சொன்ன அடுத்தவங்களா நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு வர்றதுக்கு, அதனால நான் நன்றி சொல்லவே மாட்டேன். எங்க பையன் படிப்பு விஷயத்திலும் சரி ஜாப் சம்பந்தமா நிறைய சந்தேகங்களா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
2: கரெக்டா
3: இதான் கேட்க சொன்னாலுமே அது கரெக்டா இருக்கு, ஏற்றுக்குரிய விஷயமாவும் இருக்கு. ஏன்னா எல்லாத்திட்ட எல்லா கேட்டாலுமே நல்ல ரீதியான பதில் வராது, அது நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்காது. அப்புறம் ஒரு சில பல நட்புகள் கிடைச்சா லைஃப்ல ஒரு சில நல்ல ஒரு நல்ல செயல்கள், ஒரு நல்ல காரியங்கள், ஒரு லாபகரமான வேலைகள் இந்த மாதிரி எல்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது இப்ப எங்க இடத்துல அது நடக்குது. ஆமா, அந்த நண்பருக்கே நாங்க எப்படி நன்றி சொல்ல விரும்பல நான். ஏன்னா நன்றி சொல்லிட்டு அது முடிஞ்சிடும், நன்றி சொல்ல மாட்டேன் நான். என் லைஃப்ல தொடர நட்புனால அது நன்றி சொல்ல மாட்டேன். அந்த நண்பர் பத்தி சொல்ல சொன்னதே எங்க வீட்டுக்காரர் இப்ப காலையில இருந்து ரெண்டு மூணு டைம் வரபடி வீசிட்டாரு.
2: சரி சரி,
3: நீ சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அந்த நண்பரோட பெயர் சொல்ல விரும்பல. ஆமா, அவர் அந்த நண்பர் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், எல்லா வளமும் நலமும் பெற்று.
2: ஓகே, ரொம்பவுமே ஒரு திளைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்றீங்க. அதாவது நல்ல நண்பன் வந்து கிடைச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல வழிகாட்டி.
3: ஆமா, அது எல்லாத்துக்கும் நல்ல நண்பரும் கிடைக்காதுங்க, அது இறைவன் அழைக்கிற வரம். ஒரு சிதறங்களுக்கு ஒரு சில நல்ல நட்பு கிடைக்கிறது.
2: ஓகே, ரொம்ப அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து உன்னை காணும் நேரம் என்று வந்த பாடல்
2: ஏன். ஓகே, பாடல் கொடுத்தலாம். நன்றிங்க அழைத்தமைக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் அன்புலங்களை. 11:20 ஆயாச்சு, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை எங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. நீங்கள் நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அப்படின்ற இந்த அருமையான தலைப்புல நேரிட்ட பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக இணைய போகும் இனிய நேர் வருக வணக்கம், வாங்க வெல்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: சார், இன்னைக்கு தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து.
1: கண்டிப்பா நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சா ஒருத்தருக்கு மட்டும் சொல்லணும்ன்றது கிடையாது. எனக்கு சில நேரங்கள்ல என்னோட கஷ்டங்கள்ல எனக்கு உதவி பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி
0: சொல்லிக்கிறேன். சூப்பர், ஓகே. சோ எல்லாருக்குமே பொதுவா ஒரு நன்றி சொல்றேன் அப்படின்னு குறிப்பிட்டு யாருக்கும் சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அப்படின்னு கேட்டிருக்கனால குறிப்பிட்ட யாரும் இருக்காங்களா
1: அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கோவில்ல நம்ம
0: என்ன பாடல் கேக்க போறீங்க?
1: பாடல்
0: ஓகே, கனெக்ட் பண்ணுங்க, பாடல் கேளுங்க, இணைந்திருங்க. நன்றி
1: சார், நன்றி.

0: அப்ப அதிகமா எஃப்எம் எல்லாம் கேட்டு ஒரே ஜாலியா இருப்பீங்க.
1: அது அது அது மட்டும் தான் சார், எஃப்எம் போட்டா அது பாட்டு பாடிட்டு இருக்கு. அதே கடை திறக்கிறேன் வச்சு 9 மணிக்கு ஆன் பண்ணோம்னா
0: சரி,
1: அது நைட்டு 9 சாத்திடும் அது வரைக்கும். என்னோட கருத்துக்கள்
0: மருத்துவர் இருக்காங்க
1: அது கொஞ்சம் நம்மளுக்கு குழந்தை கொஞ்சம் இதா இருக்கு. அப்ப கொஞ்சம் நம்மளுக்கு யாருல வந்து அவங்க வந்து நம்ம சொல்லி எல்லாம் பண்ணாங்க சொல்லுங்க, அதனால அவங்க வந்து அது கடைசி உயிரில் வரைக்கும் மறக்க கூடாதுங்க அவங்க
0: எல்லாம்
1: கண்டிப்பா. அப்புறம் ரெண்டாவது அந்த விஷயத்துக்காக எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க, பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அமைதியார் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. எங்க ஊர்லயே சுதந்திரம் ஞானம் மாதிரியும் பட் அங்க வந்து அங்க ஊர்லயே வந்து சிறப்பு பூசி எல்லாம் பண்ணி ஒரு இதா பண்ணாங்க அந்த கோயில்ல. அது இருந்தா மறக்க முடியாத ஒரு
0: தருணம். அருமை அருமை,
1: அதனால நன்றி சொல்ற 3 பேருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அந்த நிகழ்ச்சி வாய்ப்பு இது கொடுத்தீங்க பாத்தீங்க தலைப்பு, அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றிங்க. சொல்லணும்னு ரொம்ப நாளா வச்சிருந்ததெல்லாம்
0: மகிழ்ச்சி கலந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன
1: பருவராகம் படத்திலிருந்து
0: ஓகே பாடல் கொடுத்துடலாங்க. நன்றிங்களை தம்பிக்கு. அதாவது நேர்களே, இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில வந்து நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் அப்படின்ற இந்த அருமையான தலைப்புல தான் வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். இப்போ நேயர் வந்து சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆனா ஆனா அப்படின்னு சொல்லி, அதாவது முதல் எழுத்த கற்றுக் கொடுத்த நபரையும் சரி, அதே போல் ஒரு குரூஷியலான ஒரு டைமில் ஒரு நல்ல வார்த்தை சொன்ன ஒரு மருத்துவரையும் வந்து நினைவு கூர்ந்து உயிருக்க வரைக்கும் நான் அவங்களை நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ டச்சிங்கான ஒரு ஒரு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் இதுதான், 9344-1-0-1-8 9342-1-0-1-8 8300-0-1-9 1-0-1-8 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்களுடைய கருத்துக்கள் இந்த தலைப்பு பற்றிய கருத்துக்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அழைத்து பேசலாம் நேர்களே. இப்போ நேயர் கேட்ட பாடலை கேட்பதற்கு முன்னாடி,
2: வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். அது என்னன்னா போதை பழக்கம்தான். உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் போதை பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாகி சமுதாயம் எந்த அளவுக்கு சீர் கெட்டு போயிட்டுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸாகவும் இருந்து நம்ம அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், எதனால் அது கற்றுக் கொடுக்க முடியும்னா யோக பயிற்சி முறை மூலமா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒழுக்கமானது கிடைக்கும். அந்த யோக பயிற்சியை தொடர்ந்து அவங்க செய்யும்போது அவங்களுக்கு மன ஒருமைப்பாடு, புத்தி கூர்மை, அதே மாதிரி தானாக முடிவெடுக்கிற அந்த ஒரு திறன் வந்து அவங்களுக்கு கூடும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நல்ல இளைஞர்கள் உருவாகும்போது இந்த சமுதாயத்தில் இந்த வேண்டாத சமுதாய சீர்கேடுக்கான நிகழ்ச்சிகள் எதுவுமே நேராது.

0: பருவராகம் திரைப்படத்திற்காக தேவேந்திரனுடைய இசையமைப்பில் அந்த அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். 11:35 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. சோ நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில் வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பவருக்கு உற்சாகமான இனிய வணக்கம்.
0: அன்பு நேயருக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
1: தர்மபுரி ராஜாபுரி
0: நலமாக இருக்கிறோம் விஜயன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி
0: சொல்ல விரும்பும் நபர் யாருன்னு
1: கேட்டிருக்கோம். விஜயலட்சுமி பேரு.
0: மணிக்கணும், திரும்ப சொல்லுங்க.
1: எங்க தங்கச்சிங்க விஜயலட்சுமி பேரு.
0: ஓ, தங்கச்சி, சரி சரி.
1: அவங்கதான் பாசம் பாப்பாங்க. எங்க அம்மாவுக்கு அடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு சொல்லும் படுத்துவாங்க. அவங்க சொல்லாத கட்டம் அவங்கதான் மெயின். அடுத்தது மாதா பேரா திருவிழுவாங்க, தாய் தந்தை
0: எல்லாருக்கும் இப்படி முக்கியமான நபர்களாக வச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இருக்கீங்க.
1: ஆமா சார், எனக்கு வந்து
0: எல்லாருக்காகவும் பாடல் வருதுங்க. கேளுங்கள், ரசியுங்கள், இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: அன்னியன் படத்திற்காக ஜெஸ்ஸி கிஃப்ட், கே கே ஸ்ரேயா கோஷல் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். ஹாரிஸ் ஜெயராஜோட இசை மெட்ல நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டதை நீங்கள் நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் யார் அப்படின்ற இந்த தலைப்பில் ரொம்ப அழகாக நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய எமோஷ்னல் கனெக்டோட வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்க அவளா இருக்கேன். வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? நலமாக இருக்கீங்களா? சென்னை
1: போயிட்டீங்க?
0: அருமையா இருக்கும்.
1: நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க.
0: நிச்சயமா
1: ரொம்ப எமோஷனல் தலைப்பு தான் இது. என்னுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா, நான் நன்றி சொல்லணும் பாத்தீங்கன்னா, தனிநபர் வந்து என்னுடைய ஆபீஸ் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் ஆர் பத்மநாபன், அவருக்குதான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா காரணம் பாத்தீங்கன்னா, நான் வந்து சென்னை கோயம்புத்தூர்ல பணி புரிஞ்சிருந்தேன்.
0: என்னுடைய
1: மனைவி இங்க தலைவர் சென்னையில பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க திருமண சமயத்துல.
0: சரிங்க.
1: கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நாங்க சென்னைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வந்து மறக்க
0: முடியாது. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜாப்ல அல்லது கேரியர்ல யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அது லைஃப்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து அமையும் இல்லைங்களா? ஸோ இந்த நீங்கள் கேட்ட எபிசோடு வந்து பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து லைஃப்ல திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யாருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், இந்த மொமெண்ட்ல நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்றத பத்தி வந்து நேயர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருடைய லைஃப்ல வந்து நிச்சயமாக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஒன்று பேரண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க செஞ்ச சாக்ரிஃபைசஸாக இருக்கும், அல்லது பிரதரா இருப்பாங்க. நிறைய பேர் இப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு வீட்டில் இருக்க எல்டர் பிரதர் வந்து, இப்போ வீட்டில் இருக்க சின்னவர் வந்து யங்கர் பிரதர்ஸ் படிக்கணுன்றக்காக வீட்டில் இருக்க பெரிய அண்ணன்கள் வந்து அவங்களை படிக்க வைக்கிறதுக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்தை வந்து சொல்லிட்டே போகலாம். அப்படி உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344901018, 9342901018, 8300019 1938 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ நேர்கேட்ட பாடல் வருது, பூவிழி வாசலிலே திரைப்படத்திற்காக பாடல். கேஜிஎஸ் சித்ரா இணைந்து பாடியது இளையராஜாவின் செமிட்டில், ஊட்டி FM 101.1.

0: ரொம்ப அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். 11:50 ஆச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர் இணைப்பில் வருக. வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அருமையாக இருக்கிறோம். எப்பவுமே ஒரு ஜோஷ் அண்ட் எக்ஸைட்மெண்டோட பேசுற ஒரு சந்திரசேகர்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசிக்கலாம்.
0: எனக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க, அருமையான தலைப்பின் கீழ பேச போறோம். யார் அந்த நபர்?
1: எனக்கு தேங்க் பண்ணனும் ஒரு உறவு அப்படின்னா என்னுடைய கார்த்திகேயன், அவருக்கு தான் தேங்க்
0: பண்ணனும்.
1: நிறைய விஷயங்கள்ல எனக்கு அனுகூலமான
0: சரி,
1: வாழ்க்கையில சில சமயம் சோர்வு ஏற்படும், கஷ்டப்படாத சந்திரசேகர், நான் உனக்காக இருக்கேன். நல்லது செய்யும் பொழுது என்ன பாராட்டுவார், நீ சூப்பரா பண்ணிருக்க சந்திரசேகர் அப்படின்ட்டு. தவறு செய்யும் போது, நோ நோ நீ செஞ்சது தப்பு, நீ வந்து இப்படி செய்யணும் அப்படின்ட்டு மாற்று வழி அப்படிங்கறத சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி எந்த இடத்துலயும் என்ன விட்டு கொடுத்தது கிடையவே கிடையாது. நான் செய்யறது முக்காவாசி கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கறத முழு மனசோட நம்புவார். சோ எனக்கு வந்து நட்புனால நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நான் செல்ஃப் க்ரூம் ஆயிருக்கேன். எனக்கு வந்து தவறான விஷயங்கள் சிலது செய்யும் பொழுது இப்படி பண்ணாதன்ட்டு அட்வைஸ் கிடைச்சிருக்கு. அது மூலியமா நான் வாழ்க்கைய மாத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி முன்னாடியில ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். இந்த காலத்துல சென்சிட்டிவிட்டி வச்சிருந்தேன்னா ரொம்ப கஷ்டம், அது மாதிரில இருக்க கூடாது அப்படிம்பாங்க. சோ விமர்சனங்களை எப்படி உள்வாங்கறது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, எப்படி ட்ரெஸ் பண்றது, எப்படி பேசுறது, அத எல்லாத்துலயுமே அவர் எனக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய வயது ஒத்த ஒரு நட்பு அப்படிங்கறது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. அவருக்கு தேங்க்ஸ்.
0: ஓகேங்க, அருமை அருமை. ஓகே, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறோம்?
1: எனக்கு வந்து மோனிகா சாங் கூலி படத்துல இருந்து கொடுங்களேன்.
0: ஓகே, கார்த்திகேயன் பத்தி சொல்லி மோனிகா சாங் கேக்குறீங்க,
1: சும்மா இருக்கட்டும், ஒரு ஜாலி சாங்ல.
0: ஓகேங்க, நன்றி. அதுக்கு
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஓகே, அதாவது ரொம்ப அற்புதமாக நேயர்கள் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ல விரும்பும் ஒருவரை பற்றி ரொம்ப அற்புதமாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்பவே கேட்கறதுக்கே வந்து எவ்வளோ அருமையான ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அருமையாக இருக்குது. அதாவது ஒரு ஒரு ப்ராபப்னு படிச்சிருக்காங்க, நம்ம எந்த நல்லது செய்ய நினச்சாலும் உடனே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து அது இப்போ வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலான்னு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் போய் அந்த உதவி யாருக்கு போய் கிடைக்குதோ அது வந்து அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது கூலி திரைப்படத்திற்காக. அனிருத் ரவிச்சந்திரன் இசைமெட்டல், ஊட்டி FM 101.8. ஸ்டே டியூன்ட்.

0: ஒரு அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவு நேர சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: ஐயா காலை வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி இளங்கோ பேசுறேங்கய்யா.
0: நலமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்கய்யா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். நிறைவு நேராக வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
1: ஆமாங்க.
0: உங்களுடைய கருத்து
1: அது என்ன பிரச்சனைதா? நன்றிங்கிறது மூன்று எழுத்துக்குள்ள சுருங்கிட்டாலுமே அது முற்று பெறாத வார்த்தைகள்.
0: சரிங்க.
1: இப்ப நிகழ்ச்சி நினைச்சு நீங்க நன்றி சொல்லுவீங்க.
0: ஆமாங்க.
1: மாட்டே நாளைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நிறைய பேர் நன்றி சொல்லுவீங்க.
0: சரி.
1: இப்ப திடீர்னு தடிக்குள்ள யாராவது தாங்க முடிச்சா அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம்.
0: சரி.
1: சாப்பிட்டு முடிச்சிட்டு கூட சர்வருக்கு நன்றி சொல்லிட்டு வரோம்.
0: சரிங்க. கொஞ்சம் துரிதமா.
1: அதனால நன்றிங்கிறது முடிவு பெறாத வார்த்தை. இவங்களுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னா முடிக்க முடியாதுங்க.
0: சரி.
1: என்ன பொறுத்தவரைக்கும் நன்றி நாம சொல்லிக்கிட்டே தான் இருந்தாவணும்.
0: வித்தியாசமான கருத்து. அருமை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது நன்றி சொல்லி நான் எந்த விஷயத்தையும் முடிக்க விரும்பல, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நேயர்கள் வந்து அவங்களுடைய லைஃப்பில் இடம்பெற்ற நபர்கள், அவங்களுடைய கூட பிறந்தவங்க, அவங்களுடைய வேலை அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பற்றி வந்து சொன்னாங்க. யாருக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தருணமாக ஏற்படுத்தி நன்றி சொன்னாங்க. ஸோ அழைத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை நல்லுலங்களுக்கும் நான் நன்றி சொல்லிட்டு இந்த பாடலோட விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிறைய நிகழ்ச்சி நிறைவு பாடல் வருது வாய்க்குழுப்பு திரைப்படத்திற்காக. சந்திரபோசன் இசைமட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டே டியூன்ட்.

0: ஜெய்ஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ணவன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெறும், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 துறைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் பனீர் பாடல்கள் இடம்பெறும், 2:30 மேட்னி நேரம் ஒருபட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

நேர்களை இன்று பிற்பகல் 3:55 PM கிசான் திட்டத்தின் கீழ் நிதி விடுவிப்பு தொடர்பான சிறப்பு ஒளிபரப்பு இடம்பெறும். மேற்கு வங்காளத்தின் ஹூக்ளி மாவட்டம் தாரகேஸ்வரில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் PM கிசான் திட்டத்தின் 23வது தவணைத்தொகை விடுவிக்கப்படும் நிகழ்வு குறித்த வர்ணனை இடம்பெறும்.

இன்றிரவு 8:05 சிறப்பு செய்திச் சுடர். உடலின் சீரமைப்பு, மனிதன் மனதின் அமைதி, யோகா தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல். பங்கேற்போர் டாக்டர் அஜய் தங்கராஜ், டாக்டர் வை தீபா அவர்கள். பகுதி 2, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று பிற்பகல் 3:02 ஹாலோவுட்டி இடம்பெறும் உள்ளம் கவர்ந்த பாடல், நேர் நெஞ்சங்களில் நினைவு நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, துறையில் பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 வெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். இரவு 7:00 மற்றும் 9:30 திரைகாணம் இடம்பெறும். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் இடம்பெறும். வீடுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பராமரிப்பு குறித்து ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 10:00 அகில பாரத இசை, விவேக் கர்மாஹே அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் சிநேகிதியை. இன்றைய சிநேகிதியை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆச்சரிய பேக்கா. இன்றைய சிநேகிதைய நிகழ்ச்சியில அப்படியே கலந்து கொள்ளணும் சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு பெண்களும் உடனே நீங்க கால் பண்ணலாம். 9344-1018 என்ற எண்ணிற்கும், 8300-1918 என்ற எண்ணிற்கும், அல்லது இந்த எண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிற பெண்கள் 0423 என்கிற இணைப்பினோடு 2966-7811 இந்த எண்களில் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள் மற்றும் வீடை எப்படியெல்லாம் அலங்காரமாக வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் சரி, அல்லது சமையல் குறிப்பு, இல்லை நம்ம வந்து பெண்களாக இருக்கிறவங்க வந்துட்டு சில விஷயங்களை ரொம்ப அக்கறை செலுத்துவோம்ல நம்ம குடும்ப நலன்களில், இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிற பெண்கள் வந்து உங்களுடைய அந்த தகவல்களை வச்சுக்காம நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய தகவல்களையும் சரி, நீங்க அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் சரி, அதாவது நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரியான விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சியில. இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில முதல் சிநேகிதி இணைப்புல வந்துட்டாங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தகவல்களோடு எங்க கூட இணைப்புல வந்திருக்கீங்க?
1: அதாவது மேடம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாம வாழ்ந்த அவன் தான் கோடீஸ்வரன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு பார்த்தாலும் ஏதாவது, முதல்ல எல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் பாடுபடுறதுனால நோயே வராதுமாங்க, இப்ப ஏழைகளுக்கு தான் அதிகமா நோய் வருது. ஏன்னா அந்த உணவு சரியில்லாதனால, சத்துணவு இல்லாதனால, அந்த உரம் போட்டு வர்றதுனால, ரொம்ப மருந்தடிக்கிறதுனால அது நோய் வருது. அத நம்ம என்ன செய்யறீங்களா, நம்ம வாழ்ற வாழ்க்கை எதுக்காக வாழ்றோம், உயிர் வாழணும், அதுக்காக தானே வாழ்றோம். மாடுகை ஏழு அடுக்கு மாடுகை கேட்டுட்டு சீக்கிரமா இறந்துட்டா அந்த மாளிகைக்கே மதிப்பு இல்லாம போயிடும். அதனால பெண்கள் கையில தான் இருக்குது ஆரோக்கியம்ங்கிறது, வந்து பெண்கள் கையில தான் இருக்கு. பெண்கள் வந்து நம்ம வீட்டு என்ன வேலை இருந்தாலுமே கொஞ்சம் யாரமா, அதுக்குதான் நம்ம மாமியார நான் எல்லாரையும் சொந்தக்காரர் எல்லாம் கொஞ்சம் நம்ம அன்பா பாசமா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். வச்சிருந்தாதான் உதவி செய்வாங்க, இல்லைன்னா உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களோட உதவியோட வீட்டுல ஒரு தோட்டம் போடுறது, ஒரு செடி ஒண்ணுமே வேண்டாம் பாருங்க. சேலம் சைடு எல்லாம் ராட்சச தொட்டி கிடைக்கும், தொட்டி வந்து பூ தொட்டிலே ராட்சஸ் தொட்டி பெருசா கிடைக்கும். அதுல வந்து செடியில போட்டு கடலை புண்ணாக்கு போட்டீங்கனாலே போதும். கடலை புண்ணாக்கு கொஞ்சமா சாம்பல் கரைச்சு ஊத்துங்க, ஊத்துனீங்கன்னா போதும், செடி செழிப்பா வரும், நோயே வராது. அந்த செடிக்கெல்லாம் சாம்பல் அடி உரம் போடுறதுனால அதை போட்டு செடிகளை போட்டு, நான்லாம் முருங்க மரம் கூட மாடியில வச்சிருக்கேன், முருங்க மரம் தொட்டியில வச்சு மாடி வச்சு அப்படி செழிப்பா கட்டு. முருங்க மரம், அகட்டி மரம், இந்த மாதிரி வேறு குறைச்சலா இருக்கிற மரங்கள் எல்லாம் நம்ம வீட்டிலயே வச்சுக்கலாம். வச்சு டெய்லி பாருங்க, அகட்டுக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கனி கீரை, பாலக்கீரை, சிறுகீரை, இது மணத்தக்காளி கீரை, இப்படி எல்லா கீரையும் ஒரு நாளைக்கு ஒரு கீரை சாப்பிட்டுட்டே வாங்க, நோய் பக்கத்துக்கே வராது. அது சாப்பிடுங்க, நம்மளுக்கு கொடுங்க, மாமியார் கொடுங்க. மாமியார் செலவு இப்ப வந்து நிறைய பேர் இறந்துறாங்க சீக்கிரம் அப்படின்னா, அது காரணம் வந்து அவங்க சத்துணவு சாப்பிடாததுனாலதான். அதனால அவங்க பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது. யாராவது ஒருத்தங்கள நம்ம தயவு நாடிதான் தீரணும். மனுஷங்களா இருந்தா எல்லாரும் தயவு நாடிதான் தீரணும். ஒரு தயவா இருந்து ஒருத்தவங்க கிட்ட நல்ல கீரை எல்லாம் கொஞ்சம் வச்சிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுல வந்து வெறும் இந்த குமிட்டு கீரைன்னு சொல்லுவாங்க அப்பா, அது வந்து அது சாப்பிட்டா கேன்சரே வராதுங்க. அது வந்து ஒரு மாதிரி மொறு மொறு மொறுப்பா இருக்கும் அந்த கீரை. அது கடைச்சி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டாம இருக்கும், கேன்சர் மாதிரி நோயெல்லாம் வரவே வராது அந்த கீரை. அப்புறம் இந்த இது இது இந்த தொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க, அது தொடக்கு தக்காளியே அது இயற்கை. இப்ப எல்லாம் இந்த களைக்கொல்லி போட்டு அதெல்லாம் இல்லாம போயிருது. அந்த தொடக்கு தக்காளி வந்து அதை வந்து வளர்த்து எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்தாலும் அது பழுத்துதுன்னா சிகப்பு கலர் ரோஸ் கலர் வந்து அந்த விதை நிறைய இருக்கும். அதுல அந்த விதையை போட்டோம்னா அது செடி முளைச்சிக்கும். அந்த தொடக்கு தக்காளி கொஞ்சம் காயா இருக்கும்போது பச்சை கலர்ல இருக்கும், பழமானா பழுப்பு கலர்ல வந்துடும். அந்த பழத்தை சாப்பிட்டு டேஸ்டாவும் இருக்கும், அது வந்து கேன்சரே வராதுங்களாமா.
0: தோலோட வளர தக்காளி இல்லையா, தோல் தக்காளின்னு சொல்லுவாங்க,
1: என்னங்க
0: தோல் தக்காளின்னு சொல்லுவாங்க, தோல் மூடி இருக்குமே அந்த தக்காளி சொல்றீங்களா?
1: அதேங்க, தோல் மூடி இருக்கும், நெத்தியில அடிச்சு
0: சொடக்குன்னு வரும். ஓகே, அது வந்து சொடக்கு தக்காளின்னு சொல்றீங்க உங்க ஊர் பக்கம் இல்லையா?
1: அதுதான் சொடக்கு தக்காளின்னு தான் புக்ல எல்லாம் போட்டிருக்கு. அந்த அந்த தக்காளி. அப்புறம் இன்னொன்னு வந்து பட்டாணி மாதிரி சிறுசா இருக்கும், கோடு கோடா வந்திருக்கும். அந்த கோடு, அந்த பட்டாணி வெடிக்கும், செடியில இருந்து வெடிக்கும். அந்த செடி வந்து துளசி செடி மாதிரி இருக்கும் இலையெல்லாம். அந்த இலைய பறிச்சுட்டு வந்து கீரை கடை சாப்பிட்டா கேன்சரே வராது. அருகம்பல் ஜூஸ் குடிங்க, இதெல்லாம் குடிச்சிட்டோம்னா எந்த நோயுமே வராது. அதாவது இதெல்லாம் நம்ம செய்யணும், செய்யறதே இல்ல நம்மளுக்கு. முதல்ல இது குமட்டிக்கீரை எதுன்னு கேட்டாலும் சில பேருக்கு தெரியாது. குமட்டிக்கீரை, அந்த பாலக்கீரை வந்து தானா முளைக்கும், பூ பூத்திருக்கும், அந்த பூவே அவ்வளவு கம கமன்னு வாசம், பூவை சும்மா பறிச்சதுனால அவ்வளவு டேஸ்ட். அதெல்லாம் இப்ப அழிஞ்சிருச்சு, நம்ம கண்டுபிடிச்சுனீங்க. மழை இடுக்குல இந்த விவசாயம் பண்ணாத களைக்கொல்லி போடாத இடத்துல இருக்கோம், அதை கொண்டு வந்து நம்ம தொட்டியில வச்சு வளர்க்கும். நானும் தூது வாழை எல்லாமே வல்லார எல்லாமே எதது தேவையோ அத்தனையும் தொட்டி செடி வச்சு வளர்த்திட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ நான் வெளியில வந்ததுல இருந்து அவங்க எல்லாம் தண்ணி ஊத்துறது குறிஞ்சாங்கீரை, குறிஞ்சாங்கீரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம்னா வல்சரும் வராது, பிரஷருக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது. ஒரு கீரையில மூணு நல்லது இருக்குது. அதெல்லாம் குறிஞ்சாங்கீரைனா ஈட்டி மாதிரி, சிறு குறிஞ்சாணி ஈட்டி மாதிரி இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். சும்மா வெறுந்தலையவே நான் எல்லாம் சாப்பிடுவேன். இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பொழுதுபோக்காவே வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு ஒரு நம்ம வேலை அது இதுன்னு போறோம்னா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னா செடி வளர்த்தலாம். செடி வளர்த்திட்டோம்னா அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா ரோஜா செடி எல்லாம் வளர்த்தோம்னா, கொய்யா மரம் எல்லாம் வச்சிருந்தேன்னா அந்த கொய்யா மரத்துல அப்படி பழம் வருது. கொய்யா மரத்தை கட்டி பிடிச்சி உமா கொடுத்தா கணவர் கூட சிரிப்பாரு, மரத்துக்கு முத்தம் கொடுக்கற ஒரே பொம்பளை நீ தான். அப்படி
0: நீங்க முத்தம் கொடுக்கறதுனாலதான் இல்ல
1: பிடிக்கும்,
0: நீங்க முத்தம் கொடுக்கறதுனாலதான் அந்த காய் வந்து நல்லா காய்க்குதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க, நல்ல காய்க்கு. என் கைக்கு என்னமோ நான் நல்ல உரம் போடுவேன். அப்புறம் இந்த இயற்கை உரம் தான், சுண்ணாம்பு கல் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு வந்து போட்டு பொங்க விட்டு அந்த பால் எடுத்து அந்த இது அதுல ஊத்தி, இந்த காடு கிராப் சோப்பு இருக்கு பாருங்க, விளக்கண்ண சோப்பு, அந்த சோப்பை கரைச்சி விட்டு போட்டோம்னா அந்த இலை சுருட்டு புழுவெல்லாம் செத்து போயிடும், நல்லா வரும். அவரை செடி கூட நானு இதுல தொட்டியிலதான் போடுவேன். சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. அதுதான் எட்டெடுக்கு மாளிகை வேண்டாம், 80 வருஷம் தாண்டணும், அதுதான் வாழ்க்கை.
0: சூப்பர், ரொம்ப அருமையா வந்துட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இன்னைக்குதான் நான் வந்து நிறைய கீரைகள் பேரை நானே கேள்விப்படுறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு கீரைகள் இருக்கா அப்படின்ற ஒரு யோசனையை தூண்டிவிட்டு அந்த கீரைகளோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா எங்க கூட தொடர்பு கொண்டு சிநேகிதிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: நன்றிம்மா.
0: ஓகே, முதல் நேரம் வந்து ரொம்ப அருமையாக நிறைய தகவல்கள் சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையாகவே இன்றைக்கி வந்து நிறைய உணவுகளை வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயமாக இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் வந்து நம்மளுக்கு அந்த உணவு பற்றி யோசிக்கிறதுக்கான நேரமும் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்க நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அக்கறையிலும், நம்ம நலன் அக்கறையிலும் சரி, நம்ம உடல் நலத்திலும் சரி, மனநலத்திலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம அக்கறை எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கா, இவ்வளவு காய்கறிகள் இருக்கா, இவ்வளவு வந்து அதாவது வீட்டிலேயே நாமளே வந்துட்டு என்னது உரங்கள் வந்து அதாவது இயற்கை உரத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அந்த செடிகளை வளர்க்கலாம், அதை எப்படி நம்ம குடும்பத்துக்கே நம்ம வந்து அதை உணவை சமைச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே போல இன்னும் பெண்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் அதிகமான கடமையும் பொறுப்புகளும் அதிகமா இருக்குங்க. அதாவது வெளியில போய் வேலை பார்த்தாலும் சரி, நம்மளோட வீட்டு நலனில், குடும்ப நலனில், பிள்ளைகள் நலனில், குடும்ப உறுப்பினர்களோட நலனில் நம்ம அக்கறை எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு அன்பிற்குரிய ஒரு பிணைப்பாவும் இருக்கு. அந்த வகையில் அடுத்த சிநேகிதி யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ. ஓகே, ஒரு நேர் இணைப்பில் வந்தாங்க, பட் அவங்களோட லைன் நம்மளுக்கு கிடைக்க சரியாக கிடைக்கல. தொடர்ந்து சிநேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளலாம். 9344-9010-18 என்று எண்ணிற்கும், 8300-19-1018 என்று எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 04-23 என்கிற இணைப்பெண்ணோடு 2966-7-81 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த நிறைய தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். சிநேகிதிய நிகழ்ச்சியில் பலருக்கு பயனுள்ள வகையில்

0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில அடுத்து ஒரு ஸ்நேகிதி இணைப்புல இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இந்த? மஞ்சுளா செல்வராஜ். சொல்லுங்க மேம், என்ன தகவல்களோட எங்க கூட இணைஞ்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு திருச்சி வந்ததுனடா, இந்த பெண்களுக்கெல்லாம் வெங்காயம் சொல்லி மேலும்
0: புண்ணாயிரம்,
1: அதுக்கு வந்து திருச்சி மேடம் மஞ்சத்தூள் வந்து அந்த நகரத்துக்குள்ள நல்லா ஒரு கீழே கொஞ்சம் கீழே வைத்து அந்த நகரத்துல அப்படியே குத்தி குத்தி எப்படின்னா அதுக்குள்ள மஞ்சள் போயிடும். ஒரு மூணு திருச்சி அப்படி வச்சோம்னா நல்லா போயிருங்க. நிறைய பேருக்கு நான் அந்த திருச்சி சொல்லிருக்கிறேன், ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் இப்ப நம்ம வெயில போயிட்டோம்னா மூணு வந்து அப்படியே காஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து கையில வச்சு நல்லா துறவி முடிஞ்சு தொடங்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேஹிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஸ்நேகிதி இணைப்பில் இருக்காங்க, யாரெங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பரிமலா தேவி.
0: சொல்லுங்க மேம்.
1: மேடம், நான் வந்து இன்னைக்கு வர்க் பண்ற மனிதர்களுக்காக ஒரு டிப்ஸ்
0: கொடுக்குறேன்.
1: அடுத்த நாள் என்ன என்ன செய்யறாங்க, என்ன பண்ணணும், சமைக்கணும்ங்கறத ப்ரீவியஸ் டேவே டிசைட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். காய் கட் பண்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஏதோ தேவையானது எல்லாமே. அடுத்த முன்னாடி நாளே நம்ம டிசைட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில பரபரன்னு செய்ய வேண்டிய வேலை இருக்காது. கொஞ்சம் நிதானமா செய்யலாம். எந்த ஒரு வேலை செய்யறதுனாலும் கொஞ்சம் ஈடுபாடோட உண்மையில சீக்கிரமா வேலையும் முடியும், நம்ம செய்யறது நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும்.
0: நீங்க வர்க்கிங்
1: நான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கேன்.
0: அப்ப நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா, உண்மையா. நாங்க எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீ இவ்வளவு செஞ்சுட்டு வரேன்னு. நான் வந்து ப்ரீவியஸ் டேவே எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், ரெடியா வச்சுட்டு மார்னிங் எழுந்து இன்ட்ரெஸ்டோட இன்வால்மெண்டோட ஏதோ பாட்டு எஃப்எம் போட்டுருவேன், பாட்டு கேட்டுட்டு ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் நல்லா செய்யணும், அப்பா இது நல்லா வரணும் அப்படின்னு காலையிலேயே நினைச்சிட்டேன். எடுத்தோடனே ஐயோ இதை செய்யணுமே அப்படின்னு நினைக்க மாட்டேன்.
0: அரிசி
1: கழுவின தண்ணி இருக்கு இல்லைங்களா, ரைஸ் எப்பவுமே காலையில கழுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து வச்சு அதுல முகம் கழுவினோம்னா அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் போயிடும், பிளாக் டாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடனே போகும்னு சொல்ல முடியாது. ஒரு 15 டேஸ் கண்டினியூஸா பண்ணோம்னா அது போயிடும், அது போயிடும். அப்புறம் வீட்டுல தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, தேங்காய் உடச்சிட்டு பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி விற்போம், அது வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. அது அப்படி ஆகாம இருக்கணும்னா அதை கீட்டு போட்டு ஒரு பவுல்ல கொஞ்சம் உப்பு போட்டு
0: ஒண்ணு உப்பு போடணும்.
1: ஆமா ஆமா, தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வைக்கணும்.
0: உப்பு போட்டு அதுல இந்த தேங்காய் கீத்த போட்டு வச்சிட்டோம்னாக்கா
1: மூடி வைக்கலாம், தாராளமா மூடி வைக்கலாம்.
0: மூடி வச்சிட்டு எதுமே ஆகாது,
1: எதுமே ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும்.
0: இது ஒரு யூஸ்புல்லான டிப்ஸ் தான், டிப்ஸ் தான் கண்டிப்பா.
1: ஆமா, அது எல்லாருக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஏன்னா ஹாஃப் தான் யூஸ் பண்ணுவோம், ஹாஃப் வந்து அரிசி யூஸ் பண்றதுக்குள்ள இதாயிடும். ஆமா,
0: ஓகே ஓகே, சூப்பர் மேம், தேங்க் யூ தேங்க் யூ. சொல்லுங்க, வேற ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க
1: மேடம். இந்த விவசாயி வைக்கிறோம் இல்லைங்களா மேடம், பச்சை மிளகா,
0: ஆமா,
1: அது கூட நம்ம காம்பு புள்ளி வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு லைஃப் இருக்கும். அதுக்கு
0: வாங்கணும்னா
1: அப்பயே வைக்க கூடாது, அழுகாம இருக்கும். ஆமாங்க மேடம், நல்லா கழுவிட்டு இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப
0: அனுபவங்கள் வந்து அவங்க பெற்றிருப்பாங்க சொல்லியிருக்காங்க. நிறைய நேரங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி வந்து தேங்காய் உடைப்போம், ஒரு ஆஃப் தேங்காய் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் ஒரு இல்லை கொஞ்சம் வந்து கீத்தி யூஸ் பண்ணியிருப்போம், பல நேரங்களில் வந்து அது வீணாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அழகான டிப்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை நீங்களும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை எங்கள் கூட பகிரணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: जानते हैं, कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
3: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी के

0: डिलीवर।
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். அது என்னன்னா போதை பழக்கம்தான். உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் போதை பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது. அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாகி சமுதாயம் எந்த அளவுக்கு சீர் கெட்டு போயிட்டுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸாகவும் இருந்து நம்ம அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், எதனால் அது கற்றுக் கொடுக்க முடியும்னா யோக பயிற்சி முறை மூலமா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒழுக்கமானது கிடைக்கும். அந்த யோகா பயிற்சியை தொடர்ந்து அவங்க செய்யும்போது அவங்களுக்கு மன ஒருமைப்பாடு, புத்தி கூர்மை, அதே மாதிரி தானாக முடிவெடுக்கிற அந்த ஒரு திறன் வந்து அவங்களுக்கு கூடும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நல்ல இளைஞர்கள் உருவாகும்போது இந்த சமுதாயத்தில் இந்த வேண்டாத சமுதாய சீர்கேடுக்கான நிகழ்ச்சிகள் எதுவுமே நேராது.

0: ஆங்கிலத்தில் நேரம் 12:35 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் அடுத்த ஸ்நேகிதி யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: மேம், என் பேர் துர்கா. மேம்,
0: துர்கா சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: மேம், நாங்க இங்க காந்தல்ல இருந்து. மேம்,
0: ஓகே சொல்லுங்க துர்கா, இன்னைக்கு என்ன டிப்ஸோட எங்க கூட இணைப்புல வந்திருக்கீங்க?
1: மேம், இன்னைக்கு டிப்ஸ் சொல்லணும்னா, நம்ம கண்ணு இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு இல்லைங்க மேம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல மொபைலு மொபைலும் பாத்துட்டு பயங்கர மொபைல்லே தான் இருக்காங்க. யார் சொன்னாலும் எது கேக்குற நிலைமையில இல்ல.
0: இல்ல
1: அவங்களுக்கு, அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் மேம். இந்த இது இருக்கு இல்லைங்களா, கருவாப்பிள்ள இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: கருவாப்பிள்ள நாங்க வெறும் தாளிக்கிறதுக்கு மட்டும் தானே போடுறோம். வெறும் தாளிக்க போடாம அதுலயே ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: என்ன டிஷ் அது? நாங்களும் மாவுல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லுங்க.
1: ஒண்ணு இல்ல, அதுலயே வந்து பிரியாணி செய்யலாம். இப்போ நம்ம செய்வோம் இல்லையா, தக்காளி சோறு அது அந்த மாதிரி எல்லாம் செய்வோம் இல்லையா?
0: ஆமா,
1: அதே மாதிரி இதையும் வணக்கிட்டு அரைச்சிட்டு நம்ம அந்த தக்காளி சோறு மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் மேம்.
0: ஓகே, அதே மாதிரி தக்காளி சாதம் மாதிரி செய்யணும் இல்லையா? எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போடணுமா?
1: ஒண்ணு இல்ல, நம்ம இப்ப புதினா ரைஸ் செய்வோம் இல்லீங்களா, அதே மாதிரி இதையும் அரைச்சிட்டு அது நல்லா தாளிச்சிட்டு அதுல செஞ்சீங்கன்னா கண்ணுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது.
0: ஓகே, சேம் பிரியாணி,
1: ரெண்டு
0: பிரியாணி process, ஆனா கருவேப்பிலை சேர்க்கிறோம் அதுல.
1: கருவேப்பிலை சேர்த்துறோம், கருவேப்பிலை அரைச்சு அரைச்சு
0: சேர்த்துறோம்.
1: அப்படியே சேர்த்துட்டீங்கன்னா குழந்தைங்க அதையே தூக்கி போட்டுருவாங்க.
0: அரைச்சு செஞ்சோம்னா எடுத்து போட முடியாதுல்ல? முடியாது,
1: கண்ணுக்கு
0: ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? ஓகே, ஒரு அருமையான ஒரு ஹெல்த் டிப்ஸாவும் இருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு விஷயமா சொல்லிருக்கீங்க. வேற எதுவும் டிப்ஸ் இருக்கா இன்னைக்கு?
1: நிறைய
0: விஷயங்களை ஷேர் பண்ணி சொன்னீங்க. Thank you for calling.
1: Thank you ma'am. Thank you very much.
0: Bye bye. ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிறைய ஸ்நேகிதிகள் வந்து கால் பண்ணி அவங்க வந்து பயனடைந்த நிறைய தகவல்களை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஒவ்வொரு ஸ்நேகிதிகளுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும்.

0: ஓகே, இன்றைக்கி நம்ம சிநேகிதிகள் அனைவருமே வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய குறிப்புகள் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ இதுவும் இல்லாமல் சில சில நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களே சரி, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமானா இல்லை, தினமும் வந்து 8 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க ரொம்பவே யோசிப்போம். ஸோ இந்த தண்ணி குடிக்கிறனால என்ன பயன்தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சில நேரங்களில் யோசிப்போம். நம்மளுக்கு தாக எடுத்தால் மட்டும் குடிக்கலாம், மற்ற சமயங்களில் தண்ணியே வேணாம் அப்படின்லாம் நம்ம அந்த தண்ணியை வந்து ஒரு புறக்கணிக்கிற நிலையில தான் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தினமும் வந்து தேவையான அளவுக்கு நம்மளுடைய உடல் எடைக்கும் சரி, நம்மளுடைய அதாவது அந்த தண்ணியோட தேவையை நிறைவு செய்கிற அளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னாக்கா அது வந்து பல விதத்தில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முகம் பளபளப்பாக இருக்கும், செரிமான கோளாறுகள் எதுவுமே ஏற்படாது. நம்ம பாடி எப்படி எப்பொழுதுமே அந்த தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் ஒரு விஷயம். ஸோ தினமும் வந்து கண்டிப்பாக தண்ணி குடிக்காதவங்க இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டுருக்க எல்லாருமே உடனே ஓடி போய் அப்படியே டம்ளர் எடுத்து கொஞ்சம் தண்ணி நிறையா குடிக்க பழகிக்கங்க. தினமும் தண்ணீர் குடிப்போம், வந்து நல்ல ஆரோக்கியமாக நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்குவோம், நிறைய ஆரோக்கிய உணவுகளையும் எடுத்துக்கொள்வோம். நேர்கள் இதுவரை கேட்டது சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. Nadda இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 600,000+ மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3, நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளி கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளி கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:50.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
4: 13 வயது பெண்களுக்கான திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நம் நாட்டில் பிறந்த பெண் குழந்தைகள் தங்களின் சிறுமி பருவத்தை கடந்து பெண்ணாக உருவெடுக்கும் அந்த இடைப்பட்ட காலம் மிகவும் முக்கியமானது. அதனை நாம் 13 வயது என்கிறோம். 5-50 என்பார்கள். ஒரு பெண்ணின் ஆரோக்கியமும் அவளது எதிர்கால வாழ்வும் தீர்மானிக்கப்படுவது இந்த 14-18 வரையிலான காலகட்டத்தில்தான். இந்த வயதில் அவர்களுக்கு தேவையான சத்துணவையும் வழிகாட்டுதலையும் வழங்கி அவர்களை தற்சார்பு மிக்கவர்களாக மாற்ற மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம்தான் 13 வயது பெண்களுக்கான திட்டம், ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ், SAG. இத்திட்டம் தற்போது மத்திய அரசின் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 என்னும் மாபெரும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நமது நாட்டில் பெண் கல்வி நாட்டின் கண்கள் என்று நாம் முழங்கினாலும் வறுமை மற்றும் விழிப்புணர்வின்மை காரணமாக பல கிராமப்புற பெண்கள் தங்களது 13 வயதிலேயே பள்ளிக் கல்வியை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் இத்திட்டம் வளரிளம் பெண்களுக்கு கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பள்ளியை விட்டு நின்றுவிட்ட பெண்களை மீண்டும் முறையான கல்விச் சூழலுக்குள் கொண்டுவர பாலமாக இருத்தல், தையல் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு போன்ற சுய தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி அவர்களின் முடிவெடுக்கும் திறனை வளர்த்தல் ஆகியவற்றை மிக முக்கிய நோக்கங்களாக கொண்டு செயல்படுகிறது. முக்கியமாக நாட்டின் வறுமை சூழ்ந்த முன்னேற துடிக்கும் மாவட்டங்களில் வாழும் 14-18 வரையிலான வளரிளம் பெண்களை இலக்காக கொண்டு இத்திட்டம் மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார் மகாகவி பாரதி. உடல் நலம் குன்றியிருக்கும் ஒரு பெண்ணால் கல்வியிலோ அல்லது வாழ்விலோ சாதிக்க முடியாது. குறிப்பாக இந்திய பெண்களிடையே காணப்படும் மிகப்பெரிய சவால் இரத்த சோகை ஆகும். இதனை தடுத்து நிறுத்த இத்திட்டத்தின் கீழ் சத்துணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு பயனாளியும் தினசரி 600 கலோரி ஆற்றலையும் 18-20 கிராம் வரையிலான புரத சத்தையும் பெறுவது இத்திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. அங்கன்வாடி மையங்கள் மூலமாக பெண்களுக்கு சத்துமாவு, முட்டைகள், கொண்டை கடலை போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பொருட்கள் இல்லம் தேடி வரும் சத்துணவாக வழங்கப்படுகின்றன. இந்த சத்துணவிற்காக ஒரு பயனாளிக்கு நாளுக்கு ₹9.5 வீதம், ஆண்டுக்கு குறைந்தது 300 நாட்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. வெறும் உணவோடு மட்டும் இத்திட்டம் நின்றுவிடுவதில்லை. ஒரு பெண் சமூகத்தில் தன்னிச்சையாக செயல்பட தேவையான வாழ்வியல் அறிவையும் இத்திட்டம் வழங்குகிறது. வாரந்தோறும் இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமில மாத்திரைகள் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பெண்ணின் உயரம், எடை மற்றும் உடற்பருமன் குறியீடு ஆகியவற்றை தொடர்ச்சியாக கண்காணிக்க கிஷோரி சுகாதார அட்டை பராமரிக்கப்படுகிறது. பெண்களுக்கு தூய்மையான சுகாதார பட்டைகள் அதாவது சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்குவதோடு மாதவிடாய் காலங்களில் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருப்பது குறித்து மருத்துவ விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் குடும்ப கட்டுப்பாடு, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது சேவைகள் அதாவது வங்கி பயன்பாடு, அஞ்சலக சேமிப்பு அணுகுவது குறித்து ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. ஒரு தாய்க்கு செய்யும் உதவி ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் செய்யும் உதவி என்பார்கள். இன்று 10 வயதில் இருக்கும் ஒரு பெண் நாளைய தேசத்தின் தாய். அவள் ஆரோக்கியமாகவும் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் ஆரோக்கியமானதாக பிறக்கும். இது நாட்டின் ஊட்டச்சத்து குறைபாடு என்ற சங்கிலி தொடர் அவலத்தை வேரோடு அறுக்க உதவும். மேலும் இந்த விழிப்புணர்வின் மூலம் குழந்தை திருமணங்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு பெண்கள் தங்களின் 18 வயதிற்கு பின்னரே திருமண வாழ்க்கையில் நுழைவது உறுதி செய்யப்படுகிறது. 10 வயது பெண்களுக்கான திட்டம் என்பது வெறும் ஒரு அரசு உதவி அல்ல, நம் வீட்டு பெண்களின் இறக்கைகளுக்கு கொடுக்கப்படும் பலம். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்று விண்வெளி வரை நமது பெண்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தொடக்கப்புள்ளி இந்த திட்டங்களின் மூலமே அமைகிறது. உங்கள் பகுதியில் உள்ள வளரிளம் பெண்கள் அனைவரும் இந்த அங்கன்வாடி சேவைகளை பெற்று பயனடைவதை உறுதி செய்வது நம் ஒவ்வொருவரின் சமூக கடமை. பெண் குழந்தைகளை போற்றுவோம், ஆரோக்கியமான தலைமுறையை படைப்போம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை 10 வயது பெண்களுக்கான திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
5: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
6: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மனவளக்கலை என்பது எளிமைப்படுத்தப்பட்ட யோக பயிற்சியாகும். இதன் முக்கிய நோக்கம் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி பெற வேண்டும் என்பதே. எளிய உடற்பயிற்சிகள், குண்டலினி தியான முறைகள், அகத்தாய்வு பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் கொண்டதே மனவளக்கலை. உலகளாவிய மனமாற்றம் உணர்வாக வர வேண்டுமானால் இளம் வயதிலேயே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் அறநெறிகள், உயர்ந்த பண்பாடுகள் போன்றவற்றை கல்வியாகவும் பயிற்சி முறைகளாகவும் கொடுக்க வேண்டும். இந்த பண்பாட்டு கல்வியை உலக மக்கள் அனைவரும் பெற்று வாழ்க்கையில் மேம்பட்டு அமைதியாகவும் நிறைவாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
7: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

கேட்டிருந்த மலையாள மொழி பாடல் ஜாஸி கிஃப்ட் அண்ட் அனிதா இவங்களோட குரல் ஒலித்தத நிலையத்தில் நேரம் 1:20 உங்கள் ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, உடல், மனம், அறிவு சார்ந்த விஷயங்களை முழுமையாக கற்று அனைவரும் நல்ல உடல் நலமும் மன தூய்மையும் மன ஒருமைப்பாடும் உயர்ந்த பண்புகளையும் பெற்று உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வியல். மனிதகுலம் இறைஞானம் பெற்று செயலுக்கு விளைவாக விளங்கும் இறைநீதியை மதித்து போற்றி அதன் வழி வாழ வேண்டும். உருவத்தால், பெயரால், இடத்தால் வேறுபட்டிருந்தாலும் ஆத்மாவால் நாம் அனைவரும் ஒன்று என்ற பேருண்மையை உணர்ந்து பேதமின்றி ஒருவருக்கொருவர் அன்போடும் கருணையோடும் ஒத்தும் உதவியும் நிறைவோடும் அமைதியோடும் வாழ வேண்டும். பெரும்பாலும் கல்வியில் விடுபட்டுள்ள அறநெறி மற்றும் அகப்பண்பாட்டிற்கான ஆன்மீக கல்வி யோக முறையில் நமது நாட்டில் காலம் காலமாக போதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நன்மைகளை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த நாள் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கும் தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் 2014 நிறைவேற்றப்பட்டது. ஜூன் 21 என்பது மிக நீண்ட பகல் நேரம் கொண்ட நாள். யோக மரபுகளில் இந்த நாள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைப்படி முதல் யோகியாக கருதப்படும் ஆதி யோகி இந்த காலகட்டத்தில்தான் தனது யோக அறிவை தனது சீடர்களுக்கு வழங்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. யோகா என்பது வெறுமனே உடலை வளைப்பது மட்டுமல்ல, மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் கலையாகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். அது என்னன்னா போதை பழக்கம்தான். உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் போதை பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது. அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாகி சமுதாயம் எந்த அளவுக்கு சீர் கெட்டு போயிட்டுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸாகவும் இருந்து நம்ம அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், எதனால் அது கற்றுக் கொடுக்க முடியும்னா யோக பயிற்சி முறை மூலமா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒழுக்கமானது கிடைக்கும். அந்த யோக பயிற்சியை தொடர்ந்து அவங்க செய்யும்போது அவங்களுக்கு மன ஒருமைப்பாடு, புத்தி கூர்மை, அதே மாதிரி தானாக முடிவெடுக்கிற அந்த ஒரு திறன் வந்து அவங்களுக்கு கூடும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நல்ல இளைஞர்கள் உருவாகும்போது இந்த சமுதாயத்தில் இந்த வேண்டாத சமுதாய சீர்கேடுக்கான நிகழ்ச்சிகள் எதுவுமே நேராது.

கேட்ட இந்த பாடல் கார்த்திகன் சின்மைய குரல்களில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:35. உங்கள் ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட நீந்திமொழி பாடல் குமார் ஷானோ அண்ட் அல்கா யாக்னிக் ஆனந்த்ராஜ் இவர்களின் குரல்களில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:41. உங்கள் ஊட்டிஃபம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1,000,000 பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமைமிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதி

0: தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத்தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
2: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டுவருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இயந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
2: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
6: என் பெயர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் தான் பிடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
2: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் திரைகாணம் கேட்கலாம்.

ஹரிஹரன் என்பவதானியோட இனிமையான குரலில் கேட்ட அந்த பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து ஒலித்ததா. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: இணையத்தில் நேரம் 2:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டியஃபம் 101.8.
1: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்ரே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
4: பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
6: நீலமலை நேரம். பண்டைய பழங்குடி பனியரின மக்களின் பாடல்கள் கேட்கலாம்.

0: வயநடை முத்தனும் வயநடை முத்தியும் இலா இலா இலா இலா இலா இலா இலா வயநடை பொண்ணனை தண்டிய தேடிய போன்ற என்றோ என்றோ என்று என்றோ என்றோ என்றோ ஆ நாலு கட்டி ஒராளோ காரண பாட நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க இதே ஒரு ஆணும் பொண்ணும் போயாரோ என்றோ என்றோ என்று என்றோ என்றோ என்றோ அல்ல காமன கண்டோம் கேப்பன காணி என்றோ என்றோ என்று என்றோ என்றோ என்றோ அங்க என்ன இலவ மென்னல் மென்ன மென்ன மென்ன மென்ன மென்ன மென்ன மென்னா இரண்டு ஏறு கட்டிய இரண்டாள் காரண பாடுகா நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க ஒரு ஆணும் பொண்ணும் போயாரோ என்றோ என்றோ என்று
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட பண்டைய பழங்குடி மக்களான பனியரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மனவளக்கலை என்பது எளிமைப்படுத்தப்பட்ட யோக பயிற்சியாகும். இதன் முக்கிய நோக்கம் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி பெற வேண்டும் என்பதே. எளிய உடற்பயிற்சிகள், குண்டலினி தியான முறைகள், அகத்தாய்வு பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் கொண்டதே மனவளக்கலை. உலகளாவிய மனமாற்றம் உணர்வாக வரவேண்டுமானால் இளம் வயதிலேயே பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் அறநெறிகள், உயர்ந்த பண்பாடுகள் போன்றவற்றை கல்வியாகவும் பயிற்சி முறைகளாகவும் கொடுக்க வேண்டும். இந்த பண்பாட்டு கல்வியை உலக மக்கள் அனைவரும் பெற்று வாழ்க்கையில் மேம்பட்டு அமைதியாகவும் நிறைவாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
3: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
4: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
5: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வர ஸ்நேகிதியே.
3: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டியம் 101.8 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மேக்னி டைம். ஒரு பட பாடல்கள் வரிசையில இன்னைக்கு ஷாஜகான் திரைப்படத்துல இருந்த சூப்பரான பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டியம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்கள் கேட்டிருக்கோம். கேட்ட அந்த பாடல் உன்னிமேனோட குரல் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் 102.8.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். அது என்னன்னா போதை பழக்கம்தான். உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் போதை பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாகி சமுதாயம் எந்த அளவுக்கு சீர் கெட்டு போயிட்டுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸாகவும் இருந்து நம்ம அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், எதனால் அது கற்றுக் கொடுக்க முடியும்னா யோக பயிற்சி முறை மூலமா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒழுக்கமானது கிடைக்கும். அந்த யோக பயிற்சியை தொடர்ந்து அவங்க செய்யும்போது அவங்களுக்கு மன ஒருமைப்பாடு, புத்தி கூர்மை, அதே மாதிரி தானாக முடிவெடுக்கிற அந்த ஒரு திறன் வந்து அவங்களுக்கு கூடும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நல்ல இளைஞர்கள் உருவாகும்போது இந்த சமுதாயத்தில் இந்த வேண்டாத சமுதாய சீர்கேடுக்கான நிகழ்ச்சிகள் எதுவுமே நேராது.

நேரம் 2:49. உங்கள் ஊட்டி ஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள். இன்றைய மேட்னி டைம் நிகழ்ச்சியில் வந்து ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்கள் மனதிற்கு இதமாக கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் ஆரூர் பகுதியில் 140 டிகிரி மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பாளையங்கோட்டையில் 39.0 செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை இருந்தது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வரும் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு இன்று ஏதும் இல்லை. நாளை முதல் வரும் 24 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். பதிவான மழை அளவு. திருவாரூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் மழையும், பொன்மலை, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆகிய இடங்களில் தலா 4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவராக திகழ்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் ஷெகெல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ருச்சயா இசேரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 17.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 3:03. ஹலோ ஊட்டி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ ஊட்டியில. உள்ளம் கவர்ந்த பாடல், சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இதன் வரிசையில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல் பாடலாக டும் டும் டும் படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒழித்த அந்த பாடல் டும் டும் டும் படத்திற்காக ஆரிஸ் ராகவேந்திரா சுஜாதாவோட குரல்களில் கேட்டும் கார்த்திக் ராஜாவோட மியூசிக்கில் ஒழித்தது. நேரம் இப்போது 3:09 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள்லாம். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் பார்த்தீங்கன்னா மின்னலே படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 3:16 ஆயிடுச்சுங்க. நேர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஹலோ ஊட்டியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் தாங்க. அடுத்து உங்களை உள்ளத்தை கவர வர ஒரு சாங் பார்த்தீங்கன்னா, என்றென்றும் புன்னகை படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா என்றென்றும் புன்னகை படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் அந்த இனிமையான பாடல் ஒலிக்க கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில். நேரம் இப்போது 3:21 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உள்ளம் கவர்ந்த பாடல் அலோ ஊட்டியில்.

0: யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் 21 சர்வதேச யோக கலை தினம்.

ஒழித்த அந்த பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், மதுஸ்ரீ. குரலில் கேட்டோம் ஜெயம் கொண்டான் படத்திற்கான பாடல் அது. வித்யாசாகரோட மியூசிக்கில் அந்த பாடல் ஒழிக்க கேட்டோம். நேரம் இப்போது 3:32 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8. ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல்கள்.

0: வாழ்க வளமுடன்.
1: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மதிப்புக்குரிய மாமனிதர்களை உருவாக்கக்கூடிய இந்த உள்ளுணர்வு கல்வியை வாழ்க்கை கல்வியாக வழங்கும் நோக்கத்தில்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகா என்ற ஆன்மீக கல்வியை பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து யோகமும் மனித மாண்பும் என்ற பாடத்திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளார். மனித இனம் தோன்றி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் சென்றுவிட்டது. ஆண்டுக்கு ஆண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய புதிய கருத்துக்களும் தேவைகளும் அவற்றை முடித்து கொள்ளக்கூடிய திறமைகளும் பெருகிக் கொண்டுதான் வருகின்றன. இது எல்லா மனிதர்களிடமும் ஒரே மாதிரியாக இல்லை. இந்த அடிப்படையான தேவைகளை பெற அன்போடும் கருணையோடும் உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் உதவி செய்வதுதான் கல்வியாகும். வாழ்ந்து கண்ட அனுபவங்களை பெற்ற அறிவை கொண்டு பிறருக்கு போதனையாலும் சாதனையாலும் நல்வாழ்வுக்கு ஏற்ற முறைகளை அறிவிப்பதும் அறிந்து கொள்வதும் மனித கடமைகளாகும். தான், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றினைப்பால் அமைந்ததே நமது வாழ்க்கை. இந்த மூன்றை பற்றியும் முழுமையாக அறிந்தால்தான் இந்த தொடர்பில் இனிமை காக்க முடியும். தான் என்ற நிலையில் உடல், உயிர், மனம், அறிவு என்பதை முழுமையாக உணர்ந்து தெளிய வேண்டும். தற்கால கல்வி முறைகள் தூல நிலைகளை பற்றி மட்டுமே போதிக்கின்றன. சூக்கும காரண நிலைகள் பற்றி தெளிவுபடுத்துவதில்லை. பிறகு எப்படி இனிமை காக்கப்பெறும்? சமுதாயத்திற்கும் நமக்குமான உறவை பற்றி தெளிந்தால்தான் கடமைகள் சிறக்கும் என்றால் மட்டுமே இங்கும் இனிமை காக்கப்பெறும். அடுத்து இயற்கை எனும் பேராற்றலை, பேரறிவை, அனைத்திற்கும் மூலமும் இயக்கமும் முடிவாய் இயங்கும் மாபெரும் சக்தியை, அனைத்திற்கும் காரணமாயும் காரியமாகவும் உள்ள இறை சக்தியை முழுவதுமாக உணர்ந்தால் மட்டுமே மனித குலம் முழுமையடையும். இந்த முழுமையடைதலையே யோகா என்று பொருள்படுத்தினர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

நேரம் இப்போது 3:40 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ ஊட்டியில. உள்ளம் கவர்ந்த பாடல்கள் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வளம் வர்றதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் பார்த்தீங்கன்னா சர்வம் படத்துல இருந்து ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஒளித்தாந்த பாடல் வாரணமாயிரம் படத்திற்காக சுதா ரகுநாதன் பாடியது. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஒழிக்கவிருக்கும் 3:51.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 5:40. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் கேட்கலாம், பழைய பாடல்கள்.

ஒலித்த அந்த பாடல் குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரலில் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில். நேரம் இப்போது 5:44 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வாடாமலர் பழைய பாடல்கள்.

ஒலித்த அந்த சாங் பார்த்தீங்கன்னா அன்பேவா படத்திற்காக பி சுஷீலா குரலில் ஒலிக்க கேட்டோம். நேரம் இப்போது 5:49 நிமிடம் ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி FM 101.8 வாடாமலர் பழைய பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 6 மணி.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
3: ஏஹே, எப்படி இருக்கப்பா? என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
4: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
5: RBI சொல்கிறது,
6: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
7: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
8: லக்பதி தீதி பனானே கா ஏ அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா ஏக் மஹா அபியான் ஹை.
7: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று மாலை இரவு நேரங்களில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். வீடுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பராமரிப்பு குறித்து ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும்.

இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 சிறப்பு செய்தி சுடர். உடலின் சீரமைப்பு மனிதன் அமைதி யோகா தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல். பங்கேற்பவர் டாக்டர் அஜய் தங்கராஜ், டாக்டர் தீபா. பார்ட் 2. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:30 திரைக்காணம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, விவேக் கர்மஹே அவர்களின் பாட்டு தும்ரி தாத்ரா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

நாளை நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். ஆறு 6:30 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒலிபரப்பு. மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் பிரம்மாண்ட யோகா செயல்விளக்க நிகழ்ச்சிக்கான வர்ணனை இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஒலிதா அந்த பாடலை பாடியது கே பி சுந்தராம்பாள். நேரம் இப்போது 6:13, விளக்கேற்றும் வேளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் இது.

ஒளித்த அந்த பாடல் அம்மன் கோயில் வாசலிலே படத்திற்காக சிற்பியோட மியூசிக்கில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 6:21 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை.

கேட்ட அந்த பாடலுடன் விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.

0: செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்டை முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி இதுக்கே ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்கே இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸில், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில

0: தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30 தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:40.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்ணே கா எக் மகா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
4: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
7: சீமைய மக்களாக எங்க சிரி தும்பித நமஸ்கார. இதோ வெட்டத கமலு. இந்த நான் நிகழ்ச்சி தகுப்ப முதல் பாட்டு. எத்தையம்மா நாங்க குலதெய்வரும், நாங்க அட்டிய வந்தோ எத்த கொடி பீத்தோ எத்தையம்மன சிறப்பு அடைந்தோம். ஆல நாங்க வாழ்க்கை சூழ்நிலை நடுவே நாங்க அட்டியை விட்டோ கோயம்புத்தூரோ சென்னையோ இல்ல வேற ஸ்டேட்டுக்கு வேணாம், இல்ல நாங்க வேற நாடுக்குவே போய் கழிச்சுக்கிறது பண்ணோம். அத்தமாக்க சூழ்நிலை தொகை நாங்க ஒந்தொந்த வருஷமோ நாங்க அட்டியை வந்தோ நாங்க எத்த கொடிக்கு வந்தோ காணிக்கை கட்டினே அத்தம்போதோ இல்ல எத்தைய அப்பாக்கு வந்தோ பங்கு தினே அத்தம்போதோ நடியாத ஒரு விஷயம். ஏக்கான்ல நங்க வந்தோ லீவ் சிக்குதோ எல்லாம் அமைஞ்சு பொப்புதோ ஆல எத்தைய அருள் தொகை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தாவோ நாங்க எத்த கொடிக்க திருகி பண்ணா அப்பதோக வந்து நாங்க பொங்கு கொண்டனா அத்தம்போதோ ஏசக வந்து அற்புதவாத விஷயவாற்ற எத்த கொடிய காலடைத்து பீப்பனையே நான் கொண்டு நீர் வந்துக்கிறோம். ஏன்னா வீட்டில் பொருசுதுக ஈசு வருஷம் ஆயிட்டவா அத்தந்தேகி. எல்லா வாழ்க்கையும் நடையாதலையோ தராச்சு ஒப்பன வாழ்க்கை தொகை தமக்கு நொடுத்தட்டுறல ஆ உணர்வை தட்டுறா அத்தம்போதுனா தேகோ வந்து பாட்டு. இந்த நிகழ்ச்சி தகு முதல் பாட்டா போனது.

பெட்டத கம்பளம் நிகழ்ச்சி தகுப்ப நிறைவு பாட்டோம். நாங்க இந்நிகழ்ச்சி தொகை கவாவை பத்தி அப்புறம் விஷயம் மாத்தாடிதான். எல்லா பாட்டு தொகையோ கவா வந்து ஒல்லி வித பார்த்தா நாங்க எழுதா ஆல நாங்க தார மேல கப பீத்தனா அத்தம்போது முக்கியவாத விஷயம். நங்க உசுரக உசுரா ஒப்பனா நோடனா அவுக்கோ வந்து நாங்க முதவும் போடுதோ அத்தந்தேக்கு நாங்க விரும்பினா ஆல அவுக்கவோ நாங்க பார்த்த நோடுதோ அத்தம்பா அவசியம் எதுவும் இல்லை. இன்னும் எழுதுவோ அத்தன்ல ஒன்று சூழ்நிலை, ஆ சூழ்நிலை தான் வந்து மனசுனா ஒல்லியம்மனாவோ தோரிசுரா ஒல்லாதம்மனாவோ மாத்திரா. நாங்க நடமாறதாக அப்புறம் கேள்விப்பட்டா உந்த இன்னும் லவ் மாடித இல்ல வந்து கூசன் லவ் மாடித அது முதவுதோக பிருகுல வேற பண்ண முதவு மாடிப்பட்டா அத்தந்தேகி. இதுக்கு வந்து தார மேல தப்பு அத்தந்தேகி நாங்க எழுது முடியா. இதுலயோ நங்க அத்தமாக்க ஒப்ப மேல கவபிப்பன அது வந்து நங்க எதிர்கால வாழ்க்கையா பாதிச்சாத அளவுக்கு வந்து அது புது எல்லா அவுக்காய் மாடி ஏமாந்து ஓகவோ கூடாதோ அவுக்குவா நோடாத அவுக்காந்தேக்கு வந்து ஜாம ஒதுக்காது போது தப்பு இருடனும் நாங்கள் பேலன்ஸ் மாடி ஒப்புது. அதனால தான் இப்பாட்டுதாக ஏகியாரா அதில் வந்து அதனை வந்து அறிவுரையா ஆகாத இத்தமாக கொஞ்சம் இன்னும் நோடுத ஆ எண்ணு வந்து தன்ன வாழ்க்கையை நொடிந்து விட்டா என்ன வாழ்க்கை வந்து பிட்டி ஆயிப்டா அத்தந்த ஏகியாரா பாட்டுனா நாங்கள் வந்து நகைச்சுவையா எத்துவோம் இத்தமாக்கையோ அடத அத்தம்போது கை

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಕಮಲು ನಿಗಶಿತವಾಗಿ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಿಂಗೆ ಅಪ್ಪರ ಇಡುತ್ತಟ್ರ ಅತ್ತಂದೇಗಿ ಹೆಂಗೆ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಾಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಕಮಲು ನಿಗಶಿದೋಗೆ ನಿಂಗೆ ಮುಂದೆ ಸಂಧಿಸಿನಿಯೋ. ಅದುವರೆಗೂ ನಮಸ್ಕಾರ.
1: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 7:01.

ஒலித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா தங்கமகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் கேட்டோம். இளையராஜாவோட இனிய இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் இப்போது 7:05.

ஒழித்த இந்த பாடல் ஒன்ஸ் மோர் படத்திற்காக எஸ் என் சுரேந்தர் சித்ரா குரல்களை ஒழிக்க கேட்டோம். ஒழித்த பாடலுடன் திரைகாணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29.75 கோடி மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளி கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம்

0: ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5 கோடியே 98 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தபள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான் சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்பத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்கள் பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குநர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
1: என் பேரு தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
0: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேலா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75 கோடியே 41 லட்சம் வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடன் உதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ₹10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும், கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500

0: நூறு இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாளந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமானப் பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 7:25.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மாங்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும்.

கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது எக்டேருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். தேயிலையில் கொப்புள கருகல் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். எக்ஸகோனசோல் 200 மில்லி பிளஸ் காப்பராக்சிக்ளோரைடு 210 கிராம் எக்டேருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் காப்பராக்சிக்ளோரைடு 210 கிராம் பிளஸ் புரோபிகோனசோல் 200 மில்லி எக்டேருக்கு 10 நாட்கள் இடைவெளியில் குறிப்பாக ஜூன் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்கவும்.

வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல். இடியுடன் கூடிய மிதமான மழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம்.

0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
2: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
3: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
1: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.

0: நேரம் இப்போது 7:30.
1: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குகின்றன.

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் வீடுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் வீடுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
1: கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறது எந்த வயசுல ஆசை வந்தது, எப்படி வந்து அதை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
2: எனக்கு வந்து கோழி வளர்த்தணும்னு சின்னதுல இருந்தே எனக்கு ஆசை, அதனால நான் வாங்கி வளர்த்தேன். ஒரு ஜோடி கோழி தான் வாங்கினேன். இப்போ வந்து அது வந்து முட்டை விடுற பருவத்துக்கு வந்துச்சு, முட்டை வைக்கும். முட்டை வச்சோன்னா நான் அடை வச்சேன். இப்போ வந்து என்கிட்ட 15 ஜோடி கோழி இருக்கு. அதையும் நான் விற்று ஒரு ஜோடி இவ்வளோன்னு சொல்லிட்டு விற்று நான் அதையும் காசு பண்ணி அதுக்காக அதுவும் என் குடும்பத்துக்காக செலவு பயன்படுதுங்க.
1: ஓகே, இப்போ சொன்னீங்க இப்போ வந்து முட்டை அடை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அடைக்காத்தல் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து ஒரு முட்டையை வந்து நம்ம அடைக்காக்கணும், எப்போ வந்து அது குஞ்சு பொறிக்கும், அது வந்து அடைக்காக்கும் முறைகள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
2: கோழி வந்து ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள அது வந்து அந்த முட்டை விடுற பருவத்துக்கு வரும். அந்த பருவத்துக்கு வந்தோடனே 22 முட்டை விடுங்க. ஒரு ஒரு பருவத்துல வந்து அந்த கோழி 22-23 முட்டை விடும். அதை வந்து நம்ம வந்து அடக்காக்க வைக்கிறதுக்கு அதே 22 நாள் தான், அந்த குஞ்சு பறிக்க 22 நாள். அதை வந்து அடியில் ஃபஸ்ட்டு மணல் போடணும், சூடாக வச்சு மணல் போட்டு அதுக்கு வேணுங்கிற சில பொருட்கள் வச்சு அந்த நம்மளுக்கு எவ்வளோ முட்டை அடை வைக்கணுமோ வச்சு அந்த வைக்கோர் வச்சு வைக்கப்பில்லை வச்சு ஒரு நான் ஒரு 15-17 முட்டை வைப்பேங்க. 23 முட்டை விடும். 15-17 முட்டை விட்டா குறைஞ்சது ஒரு 15 குஞ்சு நாளும் பறிச்சிடும்.
1: இப்போ அடக்காக்குறது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ வந்து எப்படி அடக்காக்கணும், எப்படி வந்து முட்டை வைக்கணும், இப்போ 21 நாள் 22 நாள் வந்து சொன்னீங்க, இதே வந்து எப்படி வந்து நம்ம அடக்காக்கணும், அது முறைகள் எப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தர் கூட போட்டு வைப்பாங்க, இல்லை வந்துட்டு ஒருத்தர் வந்து கூண்டில் வந்து வைப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி அடக்காக்குறது.
2: அந்த ஒரு 18-19 முட்டை விட வரையிலும் அந்த கோழி வந்து நார்மலாக இருக்கும். அந்த 18-20 முட்டை விடுற சமயத்தில் தன்னுடைய முட்டையை வச்சு அது எந்திரிக்காது அப்படியே படுத்துருக்கும். அந்த 22 நாள் வந்தால் அப்போ நம்ம வந்து அந்த கோழியை அடைக்கி வந்துருச்சுன்றது நம்மளே தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அடை வைப்போம். அடை வச்சு அதே மாதிரி 21 நாள், அந்த 21 நாள் முடிக்குள்ளே 22வது நாள் அது கோழி குஞ்சு பறிச்சிடும். அப்போ நம்ம மீண்டும் ஒரு 23 நாள் பக்கம் வச்சோம்னா இன்னும் 1-2 இருக்கிற முட்டையும் அது பறிச்சுட்டு தானாகவே இறங்கிக்கும். கூடையிலேருந்து நம்ம இறக்கி விடணும்னு இல்லை, தானாகவே அது இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேணி காக்கணும் அந்த கோழிங்களை.
1: நம்ம எப்படி பேணி காப்பீங்க?
2: அதாவது நம்ம எப்படி குழந்தைங்களை வளர்த்துறோமோ அந்த மாதிரி தான் அது. ஒரு ஒரு வாயில்லா ஜீவனாலும் பார்த்துக்கணும். ஒரு கழுகு கொத்திட்டு போகக்கூடாது, ஒரு காக்கா கொத்திட்டு போகக்கூடாது, அதுக்குன்னு ஒரு கூடை, கோழிக்குன்னே ஒரு கூடை இருக்குது கடையில். வாங்கினோம்னா நல்லா அகல கூடையில் போட்டு நம்ம வாசலில் கவுத்து வச்சுன்னா அந்த கோழி வந்து தன்னுடைய குஞ்சுங்களை காத்துக்கும். அதுக்கு வந்து தீனி, ராகி, கோதுமை, மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவு ஜலிச்ச தவிடெல்லாம் பிணைஞ்சி வச்சோம்னா அந்த கோழி மட மடனே வளர்ந்து பெருசாகி வந்துடும். ஒரு ஒரு 2-3 மாசத்துக்குள்ள திரும்ப அந்த கோழி வந்து தன்னுடைய குஞ்சை பிரித்து விட்ரும். பிரித்து விட்டு மீண்டும் அது பருவத்துக்கு வரும்.
1: நோய் தாக்குதல் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட நோய்கள் வந்து இப்போ இருக்குது தற்காலத்தில். இப்போ கோழிகளை இந்த குஞ்சுகளை வந்து தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா இது இருக்கு சொல்லுங்க.
2: அதாவது வந்து அது வெள்ளை போகுங்க, அந்த ஒரு பச்சையாக அது போகிறத தவிர்த்து வெள்ளை வெள்ளையாக வந்து அது வந்து இது பண்ணிட்டுருக்கோம். அப்போ நம்மளுக்கு தெரியும் கோழிக்கு சீக்கு வந்துருச்சுன்னு. உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நோய் வந்தாலும் வராட்டியும் 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த கோழிக்கு வந்து ஊசி போடணும். நம்ம ஊசி போட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க, ஒரு மருந்து மாதிரி கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம அந்த கோழிக்கு கொடுக்கணும். அப்படி இருந்தால் மற்ற கோழிங்களுக்கு தாக்காது. ஏதோ நம்ம மொத்தமாக தூக்கிட்டு போய் ஊசி போட்டு வரலினாலும் வாரத்துக்கு 4-5 தூக்கிட்டு போய் ஊசி போட்டு வந்தோம்னா கோழிக்கு சீக்கு வராது. தீவனம் தானே மேய்ஞ்சிட்டு வருங்க. கோழி நம்ம வீட்டில் வச்சு தான் கொடுக்கணும்னு கிடையாது. காலையில் நம்ம திறந்து விட்டோம்னா தானாக மேய்ஞ்சிட்டு வரும். அந்த கோழி வளர்றத விட நம்ம வளர்ப்பு தான் முக்கியம். நம்ம சொல்லி நம்மளோட வாய்ஸ் கேட்டால் அந்த கோழி ஓடி வரணும், பாபா அப்படின்னு கூப்பிட்டாலே அது எங்கே இருந்தாலும் நம்மளை

0: அந்த குரல் கேட்டா ஓடி வரும், அதுதான் முக்கியம். அது வரக்குள்ள நம்ம கூப்பிட்டோம்னா அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தீவன அந்த ஒரு மாவு மாதிரி பெனஞ்சு போட்டோம்னா அது கொத்தி எடுத்துக்கிட்டு போயிடும். அதுக்கு வயிறு இருந்துச்சுன்னு போயிடும். மீண்டும் நம்ம போயிட்டு வரோம், ஒரு 2 ஹவர் கழிச்சு 3 ஹவர் கழிச்சு திரும்பவும் நம்ம குரல் கேட்டா ஓடி வரும். கோழி வளர்ப்புன்றத விட நம்மளுடைய குரல் போட்டா ஓடி வரணுங்க, அதுதான் மெயின்.
1: அதுதான் வந்து வீட்டு கோழிகள் இல்லையா.
0: நம்ம எங்க இருந்தாலும் ஒரு ஒரு செல்ல பேர் வச்சிருப்போம் கோழிக்கு, வா வா அப்படின்னு கூப்பிட்டா அது பறந்துகிட்டு வருங்க. பறந்துட்டு வந்தோடனே எங்கேயும் போகாது, கரெக்டாக சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்ம வீடு வரும், நம்ம பிடிச்சி மூடி வச்சுக்கலாம். அதனால கோழி வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. அதனால நம்மளுக்கு பையனை நம்ம வந்து நாட்டு முட்டை வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தேவைப்படுது, பெரியவங்களுக்கும் தேவைப்படுது. இப்போ கடை முட்டை வாங்குறத விட நாட்டு முட்டைன்றது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால கோழி வளர்ப்பு ரொம்ப ஈஸி, ரொம்ப பயனளிக்கும்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையில் வளர்க்குறதுக்கு, அதாவது வந்து கூண்டில் அடைச்சி வளர்க்குறதுக்கும் இந்த வீட்டில் வளர்க்குற கோழிக்கும் என்ன வேறுபாடு? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வளர்த்திட்டு இருக்கீங்க கோழி, இதுக்கும் வந்து இப்போ அவங்க இந்த கூண்டில் அடைச்சி வச்சு வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் கருதுறீங்க?
0: நம்ம பண்ணையில் வளர்க்குறேன்னு சொன்னால் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு தீனி தாங்க போடுவாங்க, இதுதான் போடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது மேய்ஞ்சிட்டு வரக்குள்ள அதுக்கு பல விதமான சத்து, பல பொருள்கள் அது மேய்ஞ்சிட்டு வருது. எல்லா பொருளும் அது தீனி தீவனமாக எடுக்கக்குள்ள அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். அந்த அடைச்சி வச்சு வளர்க்குற கோழிக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு மட்டும்தான், அதாவது மாவு தினை ஏதோ ஏதோ அவங்களால முடிஞ்சதை கொடுத்து தண்ணி வச்சுருவாங்க. அப்போ அது வந்து பறந்து தெரியாது, அதுக்கு நல்ல ஒரு இது இருக்காது இல்லைங்களா. கோழி தானாக மேய்ஞ்சிட்டு வந்தால் அது ஒரு சிறப்புங்க. அப்படின்றதுனால சீக்கிரமாகவே ஒரு 60 நாளில் வளர்கிற கோழி ஒரு 55 நாளைக்குள்ள நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். இதுதாங்க வெளியே நம்ம வளர்த்துற கோழிக்கு, வீட்டு கோழிக்கும் பண்ணையில் இருக்கிற கோழிக்கும் உள்ள வித்தியாசம்.
1: இப்போ இந்த நீ கோழி வளர்க்குற முறையில் வந்து வியாபார நோக்கில் வந்து நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா, இல்லை வந்து சும்மாவே வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சும்மா அப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்களா? இப்படி
0: வியாபாரம் இல்லை கிடையாது, அது இல்லை. நம்ம வீட்டில் இருக்குதே, நம்ம வீட்டில் குழந்தைங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த வாயில்லா ஜீவனை வளர்த்தணுன்றது ஒரு இது, ஒரு வந்து ஆசை. அப்போ அந்த கோழிங்க வந்து தன்னுடைய குழந்தைங்க சாப்பிட்டெல்லாம் இருக்கும், அதை சுற்றிட்டே அது மேயக்குள்ள கூட அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கும் ஒன்று எனர்ஜி, அந்த கோழிங்களும் அதை குழந்தைங்க போடுற அந்த சாப்பாடு அந்த அரிசி அது இதெல்லாம் அதை சாப்பிட்டே அது வளர்ந்துடும். ஓரளவுக்கு குழந்தைங்க மாதிரியே வளரும். அந்த கோழினால காசு சம்பாதிக்கணுன்றது இல்லை, ஆனால் இப்போ நான் கோழினால காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன்.
1: இப்போ இந்த கோழிகள்லாம் வந்து பார்க்கும்போது கோழிங்க வந்துட்டு இப்போ நோய்வாய்ப்படுது அப்படிங்கிற அறிகுறிகள் எப்படி தெரியும், அதை வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த நோயெல்லாம் வந்து தீர்க்குறீங்க?
0: நோய் வருதுன்னு சொன்னாலேங்க அந்த கோழி வந்து குறுகி நிற்கும். நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கிற கோழி வந்து குறுகி நின்று தலையை கீழே போடும். தலையை கீழே போடக்குள்ள நமக்கு தெரியும் ஏன் இந்த கோழி இன்றைக்கி வந்து இப்படி நிற்கிதுன்னுக்குள்ள அது வந்து வெள்ளையாக மோஷன் போகும். வெள்ளையும் பச்சையும் கலந்து போகக்குள்ள தீனி எடுக்காது. தீனி எடுக்காதுன்னுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற கோழிக்கு அட்டாக் ஆகும். அட்டாக் ஆகக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், அந்த கோழியை பிடிச்சி தனி ஒரு கூடையில் கமுத்திடுறோம். இந்த கோழிங்களோட வைக்கக்கூடாது. வச்சாக்க கோழி சீக்குன்றது வந்து ரொம்ப மோசமான சீக்கு, ஒன்று பட டக்கு டக்கு டக்குன்னு அது இறந்துடும். அதனால அந்த ஒரு கோழிக்கு என்ன அந்த மாதிரி வருது, அந்த அந்த கோழிக்கு தலை குறுகுக்குள்ளேயே பின்னாடி மோசம் போகிற அதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்கும். கோழி சீக்குன்றது 2 நாள் 3 நாளையிலே அது வந்து கோழி வந்து இதாக போயிடும். மற்ற கால்நடை மாதிரியெல்லாம் 1 வாரம் 2 வாரம் மாதக்கணக்குலாம் தாங்காது, 2 நாள் 3 நாளில் வந்து அந்த கோழி வந்து போயிடும். அதனால அது அப்படி ஆகுதுன்னு சொல்லக்குள்ளேயே நம்ம வேற கூடையில் அடைச்சிடணும். வேற கூடையில் அடைச்சோன்னே கால்நடை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடணும். போனாக்கா அவங்க ஊசி போட்டு அதுக்குண்டான மாத்திரை அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி கொடுத்தோம்னா அந்த கோழி ஸ்டெடிப்பு.
1: இப்போ கோழிகள் வளர்ந்து முட்டையிடுற பருவம் அப்படின்னா வந்து எப்போ முட்டையிட பருவம் வரும், அது வந்து எப்படி அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க.
0: கோழி வளர்த்தாங்க அந்த பெண் கோழிக்கு என்ன ஆகுனா அந்த கொண்டை மேலே கொண்டை இருக்கு இல்லைங்களா, பெண் கோழிக்கும் ஆண் கோழிக்கும் கொண்டைன்னு இருக்கும். அந்த கொண்டையை வச்சு தான் இது ஆணா பெண்ணான்னு நம்ம வந்து கணிக்கிறோம். அப்போ அந்த அந்த கோழிக்கு வந்து அந்த கொண்டைன்றது வந்து செவந்து வருங்க, நல்லா நம்ம இப்போ மெரூன் கலரில் வந்து அது செவந்து வரும். செவந்து வரக்குள்ள அதோடைய கூகல் சத்தம் வேறு மாதிரி இருக்கும். சும்மா வளர்ந்து சும்மா தெரிகிற கோழி சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கும். அது முட்டை பருவத்துக்கு வருது அப்படின்னுக்குள்ள ஒரு மாதிரி கேக்கன்னு கூவும். அப்போ வந்து இது முட்டை விடுற பருவத்துக்கு வந்துருச்சுன்றது நமக்கே தெரியும். அதோட இப்போ நம்ம மனிதன் மாதிரி தாங்க அது ஒரு இது, அது பருவம் அடைஞ்சு வரக்குள்ள அந்த அது மேனியெல்லாம் மினுமினுத்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அந்த கொண்டை வந்து நல்லா சிகப்பாக இருக்கும். அதோட கூகல் கேகல் வந்து நமக்கு வந்து தனியாக அது வந்து நம்மளை வந்து உணர்த்திடும். நம்ம அதை பார்த்து கணிச்சோம்னா ஒரு நாள் முட்டை போய் வெளியே விடக்கூடாது. அது அதுதான் மெயின். அந்த முட்டை ஒரு நாள் போய் வெளியே எங்காச்சும் விட்டுருச்சுன்னா அது 22-23 நாளுமே அது வெளியே தான் போய்விடும், நமக்கு முட்டை கிடைக்காது அப்போ. அதனால அந்த ஃபஸ்ட்டு நாள் எப்படி நம்ம முட்டையை விடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு நம்ம கூப்பிடுறோமோ அதை வச்சா அதே இடத்துல வந்து அந்த முட்டை 23 முட்டை விட்டுட்டு போயிடும். பார்க்கணும், அதை விட்டுட்டோம்னா மேய்ஞ்சிட்டு இருக்கிற வாக்கிலேயே எங்கேயோ செடி கொடி அடியில் தாவரத்தில் போய் அது முட்டை விட்டுருச்சுன்னா மீண்டும் அது அங்கேயே தான் போய் விடும். அப்போ நமக்கு முட்டை கை கிடைக்காது. அந்த ஃபஸ்ட்டு நாள் எங்கே விடுதுன்னு நம்ம ஒரு நாள் அதுக்கு அந்த இடத்த காட்டி கொடுத்துட்டோமாலோ இல்லை கூடையில் போட்டு கவுத்துட்டோமாவோ அது மீண்டும் எங்கேயுமே போகாது, நம்ம வீடை தேடியே வந்து முட்டை வச்சுட்டு போகும். அது ஒரு 19-20 முட்டைங்க அது விட்டோன்னே அது வந்து எந்திரிக்காது. அந்த 19 முட்டை விட்டோனே எந்திரிச்சு போகிற கோழி அந்த 3-4 முட்டை இருக்கிற சமயத்தில் அந்த முட்டை மேலேயே தான் படுத்துருக்கும், எந்திரிக்காது. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும், நம்மளாக தான் வந்து அந்த கோழியை தூக்கி விட்டு பறக்க விட்டுட்டு அந்த முட்டையை எடுப்போம். அப்போ இந்த கோழி அடைக்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடைக்கி தயார்படுத்துவோம். எத்தனை முட்டை 22 முட்டை விட்டுச்சுனா 22 நாளில் குஞ்சு பறிச்சிரும். ஆனால் 23-24 நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்தளவு கூடும், ஆனால் குஞ்சு பறிக்கிறது 21 நாள், 22வது நாள் நம்ம இறைக்கலாம் கூடி விட்டு.
1: இப்போ வந்து அந்த முட்டைகளில் வந்து ஏதாவது வந்துட்டு வேற எது நோய்வாய்ப்பட்ட முட்டை இல்லை உடஞ்ச முட்டை அப்படின்னா அதை வந்து எப்படி நீங்கள் அகற்றுவீங்க, அதோட வழிமுறைகள் எப்படி?
0: முட்டையில் ஒன்றும் கணிக்க முடியாதுங்க, நான் எனக்கு தெரியலை முட்டையில் நான் கணிச்சது இல்லை. ஆனால் எல்லா முட்டையுமே நம்ம பக்குவப்படுத்துறதுனால முட்டை நோய்வாய்ப்படலை. எல்லாமே வந்து நம்ம 22 நாளைக்குள்ளே தான் பயன்படுத்தி வைக்கிறோம், அதை ஒரு அரிசி சட்டியில் போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். அப்போ அது நோய் தாக்காது. நம்ம மற்ற இடத்துல வச்சிடறது இல்லை இல்லைங்களா, அந்த முட்டை விட்டேன்னு நம்ம எடுத்து பக்குவமாக வச்சுருக்கிறதுனால முட்டை நோய் வாயில். அதே மாதிரி ஒரு 40-50 நாள் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுன்னு வச்சா அந்த முட்டை அழுகிடும்.
1: இப்போ வந்து கோழிகள் வந்து 21-22 நாளில் வந்து முட்டை பொறிச்சிச்சு அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உணவுகள் கொடுப்பீங்களா இல்லை வந்து கோழியை தானாகவே அது உணவு தேட ஆரம்பிக்குமா?
0: உணவு வந்து கோழி குஞ்சு பறிச்சு இறக்கணுன்னே அது உணவு எடுக்குங்க. குஞ்சு பறிச்சு இறக்கி விட்டோனியே தன்னுடைய கோழி வந்து தன்னுடைய குஞ்சுக்கு வந்து எடுத்து ஊட்டும், குன்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டக்குள்ள அப்போ அந்த அந்த குரணையாக போடணும். நம்ம குரணையாக போட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கலக்கி ஒரு கிண்ணத்தில் வச்சிடணும். கிண்ணத்தில் வச்சிட்டோம்னா அந்த உணவு எடுத்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அந்த கோழி கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கக்குள்ள 3 நாள் அந்த கோழி உணவு எடுத்துரும், தானாகவே கொத்தி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த குஞ்சு கோழிங்க. அந்த தாய் பழக்கி விடும். அது வந்து ஒரு ஒரு 10-20 நாள் நம்ம வந்து அதை கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்குற மாதிரி பார்க்கணுங்க. பார்க்கலன்னா கழுகு காக்கா பூனை எல்லாமே கொத்திட்டு போயிடும், எடுத்துகிட்டு போயிடும். அதனால அந்த 10-20 நாள் நம்ம வந்து அதை வளர்த்தி விடணும்.
1: இப்போ கோழிகள் வந்து குஞ்சு பறிச்சிச்சு அப்படின்னா இப்போ 22 கோழியுமே குஞ்சுகளுமே வந்து உயிரோடு இருக்குமா இல்லை எப்படிங்க? இப்போ உங்களோட இப்போ வீட்டு வளர்க்குற நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட அனுபவம் இருக்கும். இப்போ அந்த கோழிகளில் 22 முட்டைகளுமே பறிக்குமா எப்படிங்க?
0: பறிக்காதுங்க, 22 முட்டையும் பறிக்காது. ஏன் அப்படி பறிக்காதுன்னு சொன்னால் அதுக்கு சூடு காக்காது. அது ரக்கைக்குள்ளே எவ்வளோ முட்டையை அதை அடைக்க வைக்குமோ அந்த அளவுக்கு தான் அது சூடு காக்கும். ஆனால் அது முட்டையை பெரட்டி பெரட்டி போட்டு உட்காந்து சூடு கொடுக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 17 முட்டை வச்சோனா கண்டிப்பாக 15 முட்டை பறிக்கும். இந்த 2 முட்டை ஊழ முட்டையாயிரும். ஏன்னா அந்த அந்த அந்த 2 முட்டைக்கு சூடு பத்தாத காரணத்தினால பிளைன்ஸ் பக்கமாக இருந்தால் அத்தனையுமே பொறிச்சு எடுக்கும். நம்ம நீலகரியில் இருக்கிறதுனால அவ்வளோ சூடு பத்தாது. சூடு பத்தாதனால ஒரு 15 குஞ்சு கண்டிப்பாக நான் வச்சேனா பறிச்சு எடுக்கும்.
1: ஓகே, இப்போ வந்து இவ்வளோ கோழிகள்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறது இல்லை இல்லையா?
0: இல்லைங்க, அது நான் சொந்த விருப்பத்துக்காக என் வீட்டில் வளரணும்னு செய்கிறேன். ஆனால் இப்போ என்ன போல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கோழி கொடுங்கன்னு கேட்டால் கோழி கொடுத்து அது அது எனக்கு வந்து வீட்டு யூஸ்க்கு ஆகுது. கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு போயிருக்காங்க, பக்கத்துலேயும் வளர்த்துறாங்க. ஆனால் அதை வந்து வதைக்கணும், அதை துன்புறுத்தணும், அதை சாப்பிட்ணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது, தன்னுடைய குழந்தைங்க மாதிரி அதை. ஆனால் அந்த முட்டை வந்து ரொம்ப யூஸ் நம்மளுக்கு.
1: ஓ, இப்போ முட்டை வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவைக்கு மீந்த முட்டைகள்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க?
0: அதாவது வந்து நமக்கு தேவையான குழந்தைங்களுக்கு கொடுப்போம், காலையில் ஒரு முட்டை கொடுப்போம், வேகிச்சு கொடுப்போம், அல்லது பச்சை முட்டை பசங்க குடிச்சா குடிப்பானுங்க. மற்றபடி வந்து யாரும் கேட்டாலும் ஒரு முட்டை இந்த கணக்குன்னு சொல்லிட்டு முட்டையும் கொடுக்கலாம்.
2: இதுவரை வீடுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக தகவல் களஞ்சியம். நெல்வேர் முடிச்சு நூற்புழு. உலக மக்கள் தொகையில் 50% மேற்பட்டோருக்கு அரிசியே பிரதான உணவாகும். நெல் பெரும்பாலும் நன்செய் சாகுபடியாக பயிரிடப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தினாலும் பருவமழை தவறுதலாலும் பாசன நீர் தட்டுப்பாட்டினாலும் செம்மை நெல் சாகுபடி, நேரடி நெல் விதைப்பு போன்ற முறைகள் பின்பற்றப்பட்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. நன்செய் நெல் சாகுபடியை காட்டிலும் செம்மை நெல் சாகுபடி மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறைகளில் சாகுபடி செய்யும் பயிரை வேர்முடிச்சு நூற்புழுக்கள் அதிகம் பாதிக்கின்றன. நெற்பயிரை தாக்கும் பல்வேறு உயிரியல் காரணிகளுள் நூற்புழுக்களும் ஒன்றாகும். பொதுவாக பல்வேறு நூற்புழுக்கள் நெற்பயிரை தாக்கினாலும் அவற்றுள் நெல்வேர் முடிச்சு நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. நெல்வேர் முடிச்சு நூற்புழுக்களின் தாக்கு நிலைக்கு புழுக்கள் பயிரின் வேர்பகுதி வழியாக உள்ளே சென்று உணவை எடுத்துக் கொள்வதற்கான வாஸ்குலார் பகுதியில் பிரத்யேகமான இடத்தை தேர்வு செய்து அமர்கிறது. பின்பு புழு உருவத்திலிருந்து பேரிக்காய் வடிவ முதிர்ந்த பெண் நூற்புழுவாக உருமாறுகிறது. ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தபட்சம் 300 முதல் 650 முட்டைகள் இடும் திறன் பெற்றவை. இந்நூற்புழுக்கள் முட்டைகளை குவியல்களாக வேரின் உள்ளே இடும். இவற்றிலிருந்த அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும். சேத அறிகுறிகள். வேர்முடிச்சு நூற்புழுக்களால் பாதிப்படைந்த வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டுத்திட்டாக காணப்படும். நாற்றாங்கலில் நாற்றுகள் அதிக அளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோட்டத்துடன் காணப்படும். பாதிப்படைந்த நாற்றுகள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும். பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களின் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும். மேலாண்மை முறைகள். பூஞ்சான முட்டைகள் ஒட்டுண்ணியான பர்பியோசிலியம் லீலா சினம் பொக்கோனிய காலத்தில் அதிக சந்ததியை பெருக்கும் திறன் கொண்டதாலும் இந்நூற்புழுக்களின் தாக்குதல் குறித்து விவசாய பெருமக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். பயிர்களில் மேற்காணும் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக நூற்புழுக்கள் பாதிப்படைந்த பயிரை பிடுங்கி வயலுக்குள் வெளியே அழித்துவிட வேண்டும். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார்.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராட்ஷி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில யோகா மற்றும் மனதின் ஆரோக்கியத்தோட இரண்டாம் பகுதியை இன்னைக்கு கேட்க போறோம். ஸோ நேற்று வந்து டாக்டர் அஜய் அவர்கள் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஈஸியா தூங்கணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணலாம், ஜேர்னலிங் இந்த மாதிரிலாம் பண்ணா ஓவர் திங்கிங் குறையும், ஸோ அப்போ மனசு ரொம்ப லேசாகும், ஈஸியா தூங்க முடியும் அப்படின்றத சொன்னாரு. இப்போ யோகா மூலமா நமக்கு ஈஸியா தூங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் தீபா அவர்கள் சொல்லுவாங்க.
4: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், நைட்டு தூக்கம் வந்தால் நான் தூங்க போகிறேனே, நான் ஏன் ஃபோனை தேடுறேன் அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு கல்பிரிட்னே சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் வரும்போது ஒன்று சார் சொன்ன மாதிரி எழுதலாம், பட் என்னோட பர்செப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம அந்த இன்சிடெண்ட்டை திருப்பி திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஹர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை மறந்து மூவ் பண்ணி போகிறது பெட்டர் சாய்ஸ். நடந்த தவறான விஷயத்த அது என்னோட ஹர்ட்டை நான் திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணும் போது அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ணி தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யூ ஜஸ்ட் ஆஸ்க் க்வெஸ்சன் பை யுவர் செல்ஃப். நீங்க யோசிக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த கவலைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படலாமா?

0: எனிவே இட் இஸ் ஹேவிங் சொல்யூஷன். இன்னைக்கு இல்ல என்னைக்காவது நடக்கும், இல்ல இன்னைக்கு கிடைக்கல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யோசிக்கிற அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்ல, நான் அதுக்கு கவலைப்படலாமா?
1: ஆனா கவலைப்பட்டோம், ஒன்னும் நடக்க போறது இல்ல.
0: இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்ன்றத நம்ம ஆராயறதுக்கு பதிலா அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இதுக்கு முடிஞ்சிடுச்சு சொல்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா போகிறது, இட் வில் கீப் யூ ஹெல்தி. சோ அந்த தாட்டை ரொம்ப சீக்கிரமா லைக் எனிவே ஐ அம் கோயிங் டு கிவ் இன்டெலெக்சுவல் ரிவெஞ்ச், அதாவது என்னைக்குமே நமக்கு அப்படி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டான்ல இவனை, நான் எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரிவெஞ்சை ஒரு இன்டெலெக்சுவல் ரிவெஞ்சா கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம அப்பவே பேசணும், அப்பவே கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே இல்லாம அதை ஒரு பாசிட்டிவ் ஹெல்தி ஆட்டிடியூடா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்த கொடுக்கும். ஒன்னு. ரெண்டாவது, ஸ்லீப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹாபிச்சுவலா வர வேண்டிய ஒரு விஷயம். அது இட்ஸ் அ பயாலஜி கிளாக், நம்மளுடைய கிரிகாடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த டைமுக்கு ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷன்ல இருக்கும், அந்த டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இன்டென்ஷனலோட நம்ம வந்து சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணும் போது அது ஹாபிச்சுவலா மாறிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 8:30 தூங்கிடுவேன். ஆனா இத கேள்விப்பட்ட நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாயந்தரமே தூங்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவும் சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 11:00 12:00 தான் நைட் ஸ்லீப்கான டைம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வெரி ஃபியூ, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் ஸ்லீப்பிங் அட் 9. மோஸ்ட் ஆஃப் தெம் பாத்தீங்கன்னாக்கா 95% வந்து 10:00 11:00 மேலதான் ஸ்டார்டே பண்றாங்க. நிறைய இதை பத்தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, மேடம் நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு, நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் போய் படுப்பேன். ஸோ 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கவே செய்யறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்லீப் ஹைஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணாலும் நான் மொபைல் பார்த்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு தூக்கம் வருது, நான் அதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ பிராணயமா. ஸோ அந்த பிராணயமால பிராமரி பிராணயமம் அப்படின்னு இருக்கு. எல்லா மூச்சு பயிற்சியுமே நம்ம நைட்ல பண்ணக்கூடாது. இந்த பிராமரி அப்படின்றது ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் கொடுக்கக்கூடியது, லைக் ஒரு தேன் குளவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி. இதுல சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஹம்மிங் பீ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்மளுடைய வேகஸ் நர்வ்ல அந்த டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய வோக்கல் கார்ட் பக்கத்திலேயே அந்த வேகஸ் நர்வ் வருது. ஹம்மிங் பீ சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்லீப் சைக்கிள இன்டியூஸ் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுது. தெர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் அது என்ன எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இது நாட் ஒன்லி இன்டியூஸ் அ ஸ்லீப், இது நம்மளுடைய இம்யூனியும் பூஸ்டப் பண்ணும், நம்மளுடைய கார்டியாக ஹெல்த்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணும், அதே நேரத்தில் நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு, ஈவன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கூட நமக்கே தெரியாமல் அதை ரொம்ப அழகாக ரிலீவ் பண்ணும். பிகாஸ் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது வி கேன் ஃபீல், நம்மளுடைய பிரெயினில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட கொண்டு போகும். அந்த வேகல் டோன் ரிஃப்ளெக்ஸ், ஈவன் பேரோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், இதனால நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகுது, பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனா கொடுக்குது. சோ எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபைட் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதே இந்த மாதிரி பிராணாயமம் பண்ணும் போது நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், அதனால எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த மைண்ட் காம் டவுனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி படுத்த 5 நிமிஷத்துலயே தூக்கம் வரணும்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில இருந்து என்னத்த சாதிச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ டிட் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் லைக் தபாஸ் மாதிரி, லைக் நான் என்ன பண்ணேன், இன்னும் என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னால முடியும், அடுத்தது இதை நான் எப்படி இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது சொல்யூஷன் இல்ல, இத நான் திங்க் பண்ணி எந்த யூஸும் இல்ல அப்படின்னு அதை கடந்து வர்றதும் இந்த மாதிரி பிராணயமம் பண்ணும் போது இட் இன்டியூசஸ் யுவர் ஸ்லீப். இந்த பிராமரி பிராணயமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து இருக்கணும், நம்மளுடைய 2 நாசிகள் வழியா மூச்சு உள்ள இழுக்கிறோம், நம்மளுடைய ஆள்காட்டி விரலால காதுகளை மூடி மூச்சை வெளியே விடும் போதே அந்த ஹம்மிங் பீ லைக் உம்ற சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ மோர் பிளஷர். அது ஒரு 5 times நீங்க பண்ணிட்டு படுத்தாலே போதும், நீங்க சொன்ன அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியா அவ்வளோ அருமையான தூக்கத்தோட நம்ம போயிடலாம். இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்லீப் வரல. இது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பண்ண எனக்கு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா இட் கேன் நாட். டே பை டே எப்படி நீங்க ரொம்ப நாளா மொபைல் பார்த்து உங்களுக்கு அதை ஹேபிச்சுவல் ஆச்சோ, அதே மாதிரி நீங்க இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு அந்த நார்மல் பிசியாலஜிக்கு வர முடியும். யூ ஷுட் நாட் கிவ் அப். இனிஷியலா நான் ஒரு நாள் பண்ணேன், எனக்கு தூக்கம் வரலங்க. நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது நான் ஒரு நாள் பண்ணேன், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது. ஒரு நாள் போட்ட உடனே ரிசல்ட் வர்றதுக்கு இட் ஷுட் பி யுவர் வே ஆஃப் லைஃப். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும்ன்றது தான் இது. ஸோ இதை நம்ம பண்ணி ஒரு 5 times எவ்ரி டே இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூ வில் கெட் குட் ஸ்லீப். ரெண்டாவது, நம்ம பாடி ஹீட் அதிகமாக வச்சிருந்தாலும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய நாடிகளில் இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் சைட் ப்ரீதிங் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். டே ஃபுல்லாக நமக்கு அந்த ரைட் ப்ரீதிங் தான் ப்ரிடாமினாக இருக்கும். அதே வந்து லெஃப்ட் இடநாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், நைட்டில் தான் அது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். இதை நம்ம நைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ யூ ஜஸ்ட் செக் நைட் டைமில் நல்ல ஒரு ப்ளோ கொடுங்க. நைட்டில் நமக்கு லெஃப்ட் தான் ப்ரிடாமினாக இருக்கணும், டேல ரைட் தான் ப்ரிடாமினா இருக்கணும். அப்ப இதை கரெக்ட் பண்றது எப்படி? இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஒரு 5-5 ml எடுத்துட்டு அதை நம்ம தொப்புள்ள வச்சு ஒரு 5 times கிளாக் வைஸா ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு படுங்க. இது ஒரு 21 days கண்டினியூஸா பண்ணாலே போதும், அது உங்க பாடி ஹீட்டை குறைக்கும், உங்களுடைய நாடிஸ் கரெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, மார்னிங் நமக்கு பவல் மூவ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியா, ஏன்னா இயற்கை மருத்துவத்துல நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் தங்கறது தான். காலையில எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாம விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாம முடியணும். இதுதான் ஒரு கரெக்ட் வே ஆஃப் லைஃப். அதுல நைட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த கேஸ்டர் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயிலும் பாடியை கூல் பண்ணுது, மார்னிங் நமக்கு அந்த டாக்ஸினை எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்கு, இதுல ரொம்ப க்ரானிக்கா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் சொல்லி இருக்கு. இந்த லாவெண்டர் ஆயில நம்ம அந்த தூங்குற அந்த ரூம்ல ஜஸ்ட் டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிரெயின்ல ஒரு சிடேட்டிவ் எஃபெக்ட கொண்டு வரும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்கு ஒரு சிடேஷனை கொடுத்து நமக்கே தெரியாம போன் எல்லாம் கூட வேண்டாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ நமக்கு அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சிடேஷன் நமக்கு லாவெண்டர் ஆயில்ல கிடைக்கும். ஸோ லாவெண்டர் ஆயில் ட்ரிகர்ஸ் யூ குட் ஸ்லீப், அது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை நமக்கு கொடுக்கும். நான் டயட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்க்கு 2 badam 8 பூசணி விதை 1/2 spoon கெசகெசா. ஸோ ஒரு 21 days நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுடைய அந்த பிசியாலஜி கரெக்ட் ஆகும். இதை ஒரு 1/2 tumbler தண்ணியில ஊற வச்சுட்டு பாதாம் தோலை நீக்கிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் தண்ணியிலயோ இல்ல பால்லயோ கலந்து குடிச்சிடலாம், நல்ல அருமையான தூக்கம் வரும். ஏன்னா இந்த கெசகெசால நமக்கு தேவையான டிராங்குலைசர்ஸ் இருக்கு, இது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பூசணி விதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சிடேட் பண்ணும். பாதாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், அதுலயும் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அண்ட் ஃபார் டீடாக்சிபிகேஷன் மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால்யும் கண்ட்ரோல் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், HDL லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இதை டெய்லி நம்ம நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் குட் ஸ்லீப்.
1: ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனை இன்னும் அடுத்த ஆழமாக கொண்டு போனோன்னா சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் 2 விதமான ஆட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சொசைட்டிக்காக நான் என்னை போர்ட்ரே பண்ணிக்கிறது, சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபோட்டோ காமிக்கிறது, நான் இப்படி இருக்கேன் என்னோட லைஃப் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நியூரோசயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தி மைண்டை வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும், இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு, யூ கேன் ஸ்ட்ரக்சர் யுவர் மைண்டு, எஸ்பெஷலி வித் தி மெடிடேஷன் வந்து உங்கள் மைண்டை சர்ட்டன் வேல இதை பாரு, இதை சர்ட்டன் வேல அப்படி பாரு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ பிகாஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ யுவர் எக்ஸ்பர்ட், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: ஸோ இதை வந்து சைக்காட்ரி வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணுறது வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்ம எப்போ இம்போஸ்டர் சிண்ட்ரோமாக மாறுறோமோ, நான் இப்படி தான் இருக்கணும் வெளியில் அப்படி நம்ம நினைக்கிறோமோ, அப்போயே நம்ம செல்ஃபை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து வெளியில் காட்டும் மீது நல்லா இருந்தாலும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அதே ஸ்ட்ரகிளை வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து தன்னுடைய கான்டென்ட் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க,

0: என்ன ட்ரூத்தா சொல்லும் இது உங்களோட அத்தென்டிக் செல்ஃப் நீங்க காட்டும் இதுதான் நீங்க வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டரா கூட இருப்பீங்க அப்படின்றத ஒரு ரிசர்ச்சா சொல்றாங்க. செகண்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்ல முன்னாடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள பார்த்தோம், நம்ம பசங்களையும் பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுவோம். இப்ப வந்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரோடய நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நேற்று நடக்கிறது இல்ல, எப்பவுமே நடக்கிறது. இப்ப சோசியல் மீடியா இருக்கிறதுனால அதிகமா நடக்குது, நிறைய நடக்குது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்கா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம இருக்கும் போது தான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். எப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு ஒருத்தர் மோசமா இருக்காங்க, அந்த அப் அண்ட் டவுன் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சமா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு, மெடிடேஷனில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோட அலைச்சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம நார்மலாக முழிச்சுட்டு இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில், இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை முன்னே வந்து ஒரு ஆல்ஃபா வேவ் போவேன், அதுக்கப்புறமா தீட்டா டெல்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மெடிடேஷனில் இதுதான் நடக்குது ஆக்சுவலாக. நம்ம எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி லோவாக இருக்குமோ அவ்வளோ பெட்டராக நம்மளால் காமாக இருக்க முடியும். ஒரு சுச்சுவேஷனுடைய முன்னாடி என்ன நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அந்த கான்சிக்வன்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தெரியாது, நம்ம அந்த நேரத்தில் நிதானமாக இருக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு உதவி பண்ணும்.
1: நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு என்னால இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை போஸ்ட் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்றதையும் பார்க்கணும். ஒவ்வொரு நைட்ல யாருமே பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. ஸோ அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. பர்சிவன்ஸ் லைக் எப்படி சொல்றதுனாக்கா ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். ஒன்னு இதை எப்படி நம்ம பாசிட்டிவா அந்த திங்கிங் கொண்டு போகணும் அப்படின்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணும்ன்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நீங்க தான் ராஜாவாவும் ராணியாவும் தெரியணுமே தவிர நான் இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற அந்த டூப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாவே இருக்கணும். ஸோ செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோ கம்பாரிசன். ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம குழந்தைங்க கிட்டேயே நம்ம அந்த கம்பாரிசன் பார்க்கவே கூடாது. இது ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆக்சுவலா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு தான், ரெண்டுமே ட்வின்ஸ். ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நேச்சுரல் வேலையே வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்க ஃபுல் ஹோல் ப்ரெக்னன்சியும் நேச்சுரோபதிக் வேலையை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அவங்களுக்கு ஈவன் வேக்சினேஷன் கூட பண்ணாமல் கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவளுடைய பல்ஸ் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது, நீங்கள் குழந்தைய ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டது என்னன்னாக்கா இப்போ இவளை தூக்கி வச்சிருக்கும் போது அவள் அழறாளா அப்படின்னு. ஆமாம் அழறா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவளை செட்டில் பண்ணிட்டு தான் நான் அவளை தூக்குவேன், இல்லை வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தூக்க சொல்லுவேன், ஆனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பா அப்படின்னு. அது என்னன்னா பொசசிவ்னஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அதுல கூட ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ அது அந்த குழந்தைக்கு கூட நமக்கு அந்த மனரீதியா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் அந்த பொசசிவ்னஸ்ன்றதும் டெவலப் ஆயிட்டே இருக்கும். அது கண்டிப்பா ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அவளுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார்ந்து பால் கொடுங்க, ரெண்டு பேர்கிட்டயும் விளையாடுங்க, இல்ல ரெண்டு பேருமே கீழே படுக்க போட்டு நீங்க நடுவில் உட்கார்ந்து விளையாடுங்க. ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன். வித் இன் ஒன் வீக் அவளுக்கு அந்த ரேஷஸ் நல்லா ரெக்கவர் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அதோடைய இன்டர்னல் ஹீலிங்கும் நம்ம கொடுக்குறோம் வித் டயட் அண்ட் அப்ளிகேஷன். இன்னொன்னு சைக்காலஜிக்கலாவும் நீங்க சப்போர்ட் பண்ணும் போதுதான் பிசிக்கல் சிம்டம்ஸும் மாறும். கம்பாரிசன் நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தர் எக்ஸலண்டா பண்ணும் போது சி அவனை மாதிரி நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம குழந்தைக்கு இல்ல நமக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பா அந்த விஷயத்த கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ கம்பாரிசன்.
2: ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து இந்த பாடி அண்ட் மைண்ட் அலைன்மெண்ட் இதுக்கான கனெக்ஷன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களையோ இதையோ பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஸோ இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை பத்தி பேசும்போது ஸோ எனி திங் மைண்ட் ஃபீல்ஸ் பாடி ஷோஸ் அப்படின்றது தான் அதை சிம்பிளா சொல்ல போனோம். அப்படி இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பதட்டம் வருது, இது வருது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு விட முடியல, அந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க, திடீர்னு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, இல்லை பேனிக் அட்டாக் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இமீடியட்டாக அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை யோகாஸோ லைக் டு காம் தம் மைண்ட். ஸோ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், லைக் மைண்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா பாடி சரியாகுதுன்னும் போது, அப்போ அந்த ஆன்சைட்டியோ இல்ல அந்த பேனிக் அட்டாக் வரும் போதோ இதை பண்ணா ஓகே ஆயிடும், பாடியும் மனசும் காம் டவுன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரீத்திங்கோ இல்ல வேற ஏதாவது யோகாசோ இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா வேகஸ் நர்வ் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த மாஸ்டர் ஸ்விட்ச்னே சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு நம்மளுடைய கட்டுக்கும் அதுதான் வந்து கனெக்ஷன், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அதுதான். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது வேகஸ் நர்வை நம்ம வந்து அந்த டோனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுடைய பாடியில் இருக்கிற பல விஷயத்த சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி பதட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சிம்பிளாக உட்காந்து, ஆக்சுவலாக யோகா அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் தலைக்கீழா நிக்கிறது, கைய தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் யோகா நினைக்கிறோம். ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே யோகா இருக்கு. சிம்பிளா நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்மிக் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம் கழித்து நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா போதும். சின் முதிரையை அடாப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஈக்குவல் ப்ரீதிங், அதாவது எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்ணுறோமோ அதே ரேஷியோக்கு எக்ஸலேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ப்ரொலாங்டு எக்ஸலேஷன், அதாவது யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணதை இப்போ 2 seconds நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா 4 seconds யூ ஹாவ் டு எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்டு ப்ரீதிங் நம்ம பண்ணும் போது இட் டோன்ஸ் த வேகல் நர்வ். ஸோ அது மூலயமா நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஸோ காம். அந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே சொல்லலாம். அந்த தபஸ் ஃபீல்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம நேராக உட்காரணும். எப்பவுமே நம்ம படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும் போதோ போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, அப்போ ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா தான் பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். ஈவன் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது நிமிந்து உட்காந்து படி. ஈவன் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது கூட அவன் ட்ரூப் பண்ணி உட்காந்துருந்தான், கூண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், யார் என்ன பேசுகிறாங்களோ அது மைண்ட்லேயே வராது. ஆனால் இந்த ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா பிரெயின் வில் பி மோர் ஆக்டிவ் அண்ட் த வேகஸ் நர்வ் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லாங் எக்ஸலேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பிராண முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம பாடியை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும், தம், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மீதி ரெண்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரெண்டு கையிலையும் வச்சு ஃபேசிங் அப்வர்டா வைக்கிறோம். நம்மளுடைய தைஸ் மேல வச்சு நல்லா நிமிந்து உட்கார்ந்துருக்கும், கண்களை மூடி சுவாசத்தை எடுக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும் போது வயிறு உள்ளே போகணும். இது டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங். இந்த டயஃப்ரம் என்னன்னாக்கா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மசில், நம்மளுடைய தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டோமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்த டயஃப்ரம் கோஸ் டவுன், லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ நல்ல ஆக்சிஜனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸேல் பண்ணும் போது வயிறு உள்ளே போகும் போது டயஃப்ரம் வில் புஷஸ் த லங்ஸ் அவுட், கார்பன் டை ஆக்சைடை நல்லா எக்ஸ்பெல் பண்ணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, அப்டோமினல் ஆர்கன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வேகஸ் நர்வும் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், மேக்ஸ் யூ காம். ஸோ இந்த பிராண முத்ராவை ஒரு 5 times நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வென் எவர் யூ ஆர் கோயிங் மேட், ரொம்ப ஒரு மாதிரி பிரெயின் ஃபோகையாக இருக்குது, லைக் ரொம்ப டிசீடாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை சிப் பண்ணி குடிங்க. அந்த சிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்லோவாக நம்ம அந்த டெக்லூட்டேட் பண்ணும்போது தண்ணி உள்ளே போகும்போது இது நமக்கு அந்த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குது. இட் மேக்ஸ் யூ காம், நமக்கு நல்ல ஒரு மைண்டை காம் பண்ணி நமக்கு அந்த பேனிக்னஸை குறைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிராண முத்ராவை ஒரு 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் இல்லை நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது யூ வில் பி கிளியர் எனஃப் டு பிளான் வாட் எவர் டிசிஷன் யூ கேன் மேக், யூ கேன் டூ இட்.
2: ஓகே மேம், ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நம்மளோட இது போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது எனக்கு என்னென்னா பெரிய விஷயம் புரிஞ்சது, இட்ஸ் லைக் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் இட் இஸ் அ ஹோல்சம் ஹெல்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன்ஸ் பிரெயின் சொல்லலைன்னா டைஜஷன் அடி வாங்குது, டைஜஷன் அடி வாங்குச்சுன்னா அகெயின் மொத்த ஹெல்த் மேலே சொல்றேன். ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சம்

0: விஷயத்துல எனக்கு என்னன்னா ரெண்டு பேர்கிட்டயுமான பொதுவான கேள்வி, ஒருத்தர் பிரெயின் அண்ட் கட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அலைன்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் ஒரு 10 minutes ஒரு 15 minutes இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க டாக்டர்?
1: கம்பல்சரியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 10 to 15 minutes கண்டிப்பாக எவ்ரிடே மார்னிங் கண்டிப்பாக பண்ணணும், அது வந்து மஸ்ட்டு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 15 minutes மேடம் சொன்ன மாதிரி டயாஃப்ராமேட்டிக் பிரீத்திங், அது யூஸ்வலாக நான் என்னோட பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 or 3 times a day கண்டிப்பாக பண்ணணுன்றது. தினமும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை உட்காந்து எழுதுறது, அதில் நல்ல விஷயம் வந்து அதை பாராட்டணும், நெகட்டிவான விஷயம்னா அது ஏன் நெகட்டிவாக போச்சுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பன்சேட்டே பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், நம்ம பெட்டராக வச்சுக்கலாம், இது வந்து மஸ்ட். ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வேகஸ் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக், ஆக்சிலேட்டர்ன்றது நம்ம சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, தானிய மண்டலத்தில் ரெண்டு சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். ஆக்சிலேட்டர் அது நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதிகமாக்கும், நம்ம உடம்புல பிரேக் அப்படின்னு சொன்னோம்னா அது பாராசிம்பத்தட்டிக் வேகஸ் மேடம் சொன்ன மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு இமீடியட்டாக பேனிக் அட்டாக் வருது, ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர் போய் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். 100% ஷுவராக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின்லேருந்து நம்ம பாடிக்கு ஏதோ ஆகப்போகுதுன்ற ஒரு த்ரெட்டை தான் பேனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேனிக் அட்டாக் வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம சாக மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுறதே ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு பயம், அதுதான் வந்து அதை ரியாக்ட் பண்ணுற விதம். அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது ஒரு 15-20 minutes மேடம் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை ஜஸ்ட் உங்கள் ப்ரீத் அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீத்தை ஸ்லோ பண்ணுறீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதை கடந்து வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ரீசெண்டாக நடந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் மூவ் ஆகிடுறோம், பட் எமோஷன் அளவில் மூவ் ஆக மாட்டேங்கிறோம், அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்லை. ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டோம்னா ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அனலைசிஸ் சூப்பராக பண்ணுவோம், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வென் வி ஆர் கோயிங் த்ரூ தீஸ் திங்ஸில் அதை நம்ம அக்னாலேஜே பண்ணுறதில்லை. அந்த அக்னாலேஜ் பண்ணாத எமோஷன்ஸ்லாம் மசில் டெண்டான்ஸில் வந்து போய் வந்து தங்குதுன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில போசஸ் வந்து பண்ணமேதே நிறைய பேர் அழுவாங்க, அவங்க எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம எழுதணும். அதுதான் ஜெர்னலிங் சொல்கிறது, இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இட்ஸ் ஓகே அப்படின்றத சொல்லணும், நமக்கும் நம்ம சொல்லணும். அண்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம எப்போ வந்து எமோஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத கேட்கும் இதுதான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது விஷயம், அதுதான் மேஜரான ப்ராப்ளம் நிறைய பேர் அசனோட எஃபெக்டில். அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க, கேட்கறது வேற கவனிக்கிறது வேற. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கும் நம்ம ஹியர் பண்ணணும், மற்றவங்களும் நம்ம ஹியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் மட்டும்னா தட் வில் எண்ட் அப் இன் மசில் டெண்டன்ஸ் தான் அப்படின்ற ரீசர்ச் சொல்லுது. ஸோ யோகா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தட் இன் ரிலீஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்.
0: இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் லைக் ரொம்ப அழகான டிஸ்கஷன். இது கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, இது ரெண்டு பேருக்கும், ஸோ ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கலாக பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுவோம், அண்ட் அதுலேயும் அண்ட் இமோஷ்னல் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இன்னமும் இருக்க தான் செய்யுது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் லைக், ஏன்னா இப்போ நம்ம பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது மெடிக்கல் சயின்ஸோ இல்லை ட்ரெடிஷ்னல் சயின்ஸோ, இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்றது தான் இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கலில் வந்து சொல்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி இமீடியட்டாக வேணால் யூ ஹாவ் டு கோ ஃபார் சர்ஜரி, தட் இஸ் இமீடியட். இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலயமா ஏதாவது கொண்டு வருமா, யூ கோ ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ், இமீடியட்லி ஹாவ் டு கோ டு சைக்காட்ரி, டாக்டரை பார்த்தாகணும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இமீடியட்லி கோ ஃபார் அ டாக்டர், இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா யோகா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு.
1: ஸோ வந்து மென்டல் இல்னஸில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து சிவியர் மென்டல் இல்னஸ், இன்னொன்று வந்து மைல்டு மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த பதட்டம், மனசோர்வு இதெல்லாம் வந்து மைல்டில் வரும். மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிஸ்ஆர்டர் இதெல்லாம் சிவியர் மென்டல் இல்னஸ்ல வரும்.

0: ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேறு, ஆங்ஸைட்டி வேறு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சேடாக இருக்கிறது வேறு, டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேறு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சேடாக இருக்கோம்னு சொல்கிறது இல்லை, இப்போலாம் நம்ம டிப்ரெஸ்டாகிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம யோகாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மூணு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனாக நம்மளோட தூக்கம், பசி இந்த மாதிரி விஷயங்கள், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனாக நம்மளுடைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், ஒரு பிரச்சனைனா நம்ம கோப் பண்ணுற விதம், சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம மற்றவங்களோட பழகிறது, ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இந்த மூணு ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மூணுத்துலேயும் டிஸ்ஃபங்க்ஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு சீக் பண்ணணும் ஹெல்ப்புக்கு. ஸோ எப்போ நமக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக மருந்தோட அவசியம் அவசியம். அந்த செயலிழப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோகா, மெடிடேஷன்ஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸு இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிறையா டைப் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய செயலிழப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்.
1: ஸோ எங்கள் கான்செப்ட் யோகா இயற்கை மருத்துவத்தில் அந்த தீயே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஜஸ்ட் ஹேர் ஃபால் தானே, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா, எனக்கு என்ன டைஜஷன் ப்ராப்ளம் தானே, வி எஸ்கியூசஸ் மெனி திங்ஸ். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நம்மளே நமக்கு எஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் எஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது எதனால, அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற லைஃப் ஸ்டைல சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். அதுக்கான இயற்கை மருத்துவங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்திலேயே அதோட அறிகுறியை பார்த்து இது எதனாலன்றத நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திட்டோம்னா நோயின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த வே ஆஃப் லைஃபை தான் யோகா இயற்கை மருத்துவத்தோடைய பிரின்சிபலாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலாகவும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த யோகா தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யோகா உடல் நலத்தை மட்டும் இல்லை மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கன்ஃபார்மாக நம்ம கொஞ்ச நேரம் நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இல்லை இமோஷ்னல் ப்ரீத்திங் எக்ஸசைசஸோ இல்லை இந்த இமோஷனல் வெல்பீயிங்க்கான சார் சொன்ன மாதிரி ஜேர்னலிங்கோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். பட் திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவோம். ஸோ உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ மேம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 8:35. நினைத்தாலே இனிக்கும் ரெட்ரோ சாங்ஸ், 70s 80s சாங்ஸ் கேட்கும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, 9344-9003-0138, 9342-9003-0138 மற்றும் 8300-1911-0018 ஆகிய எண்களுக்கும், 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 ஆகிய எண்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான 70s 80s பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி.

ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் துரை என்பவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. சேரன் பாண்டியன் படத்துலேருந்து ஒரு பாடல் தாருங்களேன்னு கேட்டிருக்காரு. அவருடைய பாடல் இதோ கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 8:41 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். 70s 80s ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர் கண்ணன் அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து ஒரு பாடல் வேணும்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை நாமும் சேர்ந்து ரசிப்போம். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேரம் இப்போது 8:47 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்காரு, யார் எங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பண்புலஞ்சமி.
0: வணக்கம்.
1: வணக்கத்துடன் கோவை நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: கந்தசாமி எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: என்ன பாடல் கேக்குறீங்க
1: மேடம்? சின்னத்தம்பி படுத்துங்க.
0: இந்த பாடல் கேக்குறதுக்காக ஏதாவது ரீசன் வச்சிருக்கீங்களா?
1: அதாவது சிறப்பினுடைய வெகுளித்தனமான நடிப்பு எனக்கு பிடிங்க, அதுக்காக அந்த பாடல்.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங்.

நிலையத்தில் நேரம் 8:54 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஜெய்சீலன் அவர்களுடைய விருப்பமாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய விருப்பமாக இந்த பாடல் ஒலிக்கிறது. சிங்கால வேலன் படத்திலிருந்து

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் அதாவது இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போ பண்பலையிலும் இடம்பெறும்.
1: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
2: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கிய பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
2: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
1: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
2: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
1: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
2: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
1: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
0: திரைக்காலத்தில் தொடர்ந்து எதிர்நீச்சல் படத்திற்காக ஒலிப்பது மோஹித் சௌஹான், ஷயா கோஷால் குரல்கள்.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியில் இருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், இயல்பானது. நிலவே ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.7 டிகிரி கூடுதல். நிலவே ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 37.8 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 27.8 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:30 பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல் விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒளிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு. எட்டு சர்வதேச யோகா தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:30 மாநில செய்திகள். 8:40 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா உரை வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா ட்ரேஸ் அவர்கள். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்கள் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு தமிழில் செய்திகள். 10:10 முத்துச்சிதறல். 10:30 முதுமையான ஆரோக்கியத்திற்கு யோகா. சர்வதேச யோகா தினத்தையொட்டி சிறப்பு நேர்காணல். பங்கேற்பவர் மூத்த யோகா கலை வல்லுநர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பி கே மல்லிகார்ஜுன சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உழவர் கடன் அட்டை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற கட்டிட பொறியாளர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகானம். நாற்பதுக்கு இசைப்பயிற்சி. ஜோதிஸ்வரூபிணி ராகம் ஜோதிஸ்வரூபிணி, கண்ட ஏகதாளம் பெரியசாமி தூரன் பாடல். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் மரிய ஜேவியர், மெத்தடியஸ், கே ஐயம்மாள், எஸ் ஜேவியர் லூர்துசாமி, பி அனுராணி, எம் காந்தி செல்வின், வி கனகலதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஜி நேஹா. 5:30 கிராமிய தென்றல். சேத்துப்பட்டு சண்முகம் குழுவினர் வழங்கும் தாடகை வதம் தெருக்கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். தரைவழி ஒளிபரப்பில் மான்செஸ்டர் ஓல்ட் ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today said that tribal communities are emerging as active participants in India's development journey, empowered by a range of welfare and outreach initiatives of the centre. Addressing the public gathering at Rai Rangpur in Odisha's Mayurbhanj district, the Prime Minister lauded Odisha's progress as the state completed 2 years under Chief Minister Mohan Charan Manjhi. He said the centre's Purvodaya mission aims to drive India's growth through the rapid development of eastern India.
2: Odisha mein aarthik gatividhiyan, nivesh aur udyogon ko aakarshit karne ka samarthya aaj nazar aa raha hai. Kendra sarkar ka vision hai purvi Bharat ke vikas se Bharat ka vikas. Isliye hum Purvodaya ki niti par kaam kar rahe hain. Jis purvi Bharat ko कांग्रेस के दौर में पिछड़ेपन का पर्याय बना दिया गया था, आज वो प्रगति का प्रवेश द्वार बन रहा है.
1: On the occasion, the Prime Minister inaugurated and laid the foundation stones for development projects worth around 47,000 crore rupees across multiple sector. Later, Prime Minister Narendra Modi today took part in Pashchim Banga Devas celebrations at Tarkeshwar in Hooghly district of West Bengal. He also released the 23rd installment of PM Kisan scheme worth 18,880 crore rupees, benefiting over 9.44 crore farmers across the country. He also launched, dedicated and laid the foundation stones for various development projects across railways, agriculture, rural development, fisheries and animal husbandry sectors. Union Home Minister and Minister of Cooperation Amit Shah today inaugurated Sri Ambabai Temple Development Project in Kolhapur of worth over 1,445 crore rupees. Maharashtra Chief Minister Devendra Phadnavis and other dignitaries were present on the occasion. Addressing a public gathering, Mr. Shah said, the development project will transform the temple precinct into a modern pilgrimage destination while preserving its historical, cultural and spiritual heritage. The National Eligibility Cum Entrance Test NEET UG 2026 re-examination is scheduled for tomorrow. The re-examination will be held across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. Ahead of the examination, the National Testing Agency, that is NTA, has conducted nationwide mock drills as part of preparations for the NEET UG 2026 re-examination. The NTA said, it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the examination. At least 5 devotees lost their lives and 40 others were injured today after a portion of the temple structure collapsed in Manvad Taluka of Maharashtra's Parbhani district. The incident occurred when a large number of devotees had gathered at the temple for darshan. Rescue operations were launched immediately following the collapse, with 20 to 25 people rescued from the debris. Around 15 injured devotees are currently undergoing treatment at a nearby hospital. Prime Minister Narendra Modi and Maharashtra Chief Minister Devendra Phadnavis expressed deep sorrow over the tragedy and announced financial assistance of Rs. 5 lakh each for the families of those who lost their lives in the accident. International Yoga Day 2026, IDY 2026, will be celebrated tomorrow to mark the 12th International Day of Yoga with the theme Yoga for Healthy Aging, which highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. The main event of International Day of Yoga 2026 will be held at the historic Red Road in Kolkata in West Bengal, where Prime Minister Narendra Modi will lead the nation in the practice of the Common Yoga Protocol. In cricket, India completed a clean sweep of the three-match one-day international series with a comprehensive 9-wicket win over Afghanistan in the final match at the M.H. Chidambaram Stadium in Chennai today. Chasing a modest 219-run target, India raced to victory in just 28.4 overs, losing 1 wicket. India Meteorological Department has issued a red colour warning for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim for tomorrow. The Met Department has predicted heavy to very heavy rainfall over Assam and Meghalaya for the next 2 days. And that is the end of this news bulletin.
0: Akashvani.